0: இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இப்போது எப்படியுள்ளது? இந்த இடங்களில் இருந்து இதுவரை கதிர் இயக்க கசிவுகள் காணப்படவில்லை என்கிறது சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை. இதற்கு காரணம் அங்கே அணுபொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். போடோவில் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
1: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து BBC ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
2: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
3: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
0: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
2: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். போர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
4: இதுவரை நாங்கள் கேட்டது BBC தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 2:24.
5: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையதிலே 2:30. இதோ ஆரம்பமாகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்குவது சௌரி ஜெயா கனகரட்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பெறவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறும் போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த உலகத்துல நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு செய்திகளை கேட்கும் போது, உலகத்து செய்திகளை கேட்கும் போது பயம் நமக்கு ஏற்படுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி ஜீசஸ் சொன்னது போல, நம்ம இந்த காலகட்டத்துல நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களுடைய இதயங்களை கரைந்து போக செய்யக்கூடாது. ஆனால் கரைந்து போகத்தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24:24 நாங்கள் பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் பயப்படாமல் சொல்லியிருக்கிற யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பஞ்ச், உதாரணத்துக்கு நாங்கள் கிச்சனில் நாங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஸ்பஞ்ச் என்ன, அந்த ஒரு ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ளே அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ஸ்பஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியாக இருக்கும். அதே ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ளே வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோப் பண்ணிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷ்ஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலாக இருக்கும். அப்போது நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும்போது அந்த ஸ்க்வீஸ் எங்களோட வாழ்க்கையில் சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸை சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சுதோ, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை ஏசி பேசி வார்த்தைகளே அவர் பேசி சோதனைக்காரனை ஜெயம் எடுத்ததை நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4:4 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4:4 இதில் பல கடவுள்கள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆன படிங்கள் இதை மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4:4. இந்த 4:4 தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா, 16 வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 3:16 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது என்று உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்று சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் அற்புதம் செய்யல, இன்னும் அவர் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்கல. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சொல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன், அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்ல, அதற்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்க அவர்
திருளம் பெற்ற வார்த்தை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதை வந்ததுக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1 வசனத்துல அப்பொழுது இயேசு விசுவாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாக சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகே மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனைக்காரன் வந்து அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின் நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருவிழம்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை குதண்டினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு, சோதனைக்காரன் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்ல இல்ல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனப்படவன் அப்ப இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு அந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனா அதற்கு சரியான பதிலாக அந்த பிசாசுக்கு சரியான சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது, இதுதான் பாருங்க இந்த பகுதியில இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறார். ஆனால் உடனடியாகவே பிசாசிட கேள்வி என்று தேவனுடைய குமாரனுடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி, நீடெல்லாம் வருது, ஏன் இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இது சோதனைக்காரன் என்று வார காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேட்கிறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறா, ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கு ஏன் இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கும் உங்களுக்கு இல்லையா, நாங்களும் 2 நாளைக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதே என்று 2 நாளைக்கு 3 நாளைக்கு
அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில எதிராளி செய்யற காரியங்களை சார்ந்த பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்படப்பட்ட பிரகாரம் திருடன் யாரு? பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார். இறந்த காலத்து சொல்லப்பட்ட காரியம் வந்தேன். இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சி அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்குத்தப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு அவரோடு அளித்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி எப்படி புரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்த அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை நிலக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே. இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அந்த திருவிருந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார்னு சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலே பலவீனம் ஒருவனும் இருந்ததில்லை சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி பிசாசி நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவார். ஜீசஸே அவனால ஏமாத்த முடியல. ஒன்னு அவருக்கு வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தையே பிசாசால மேற்கொள்ள முடியாது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எங்களோட மாமிசம் எங்களோட மனதுல உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டா அவை என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுறான். இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டாரு. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு என்னன்னு சொன்னா என்ன, இந்த கல்லின் மேல் பாதம் கல் இடறாத படிச்சு அவர்கள் உண்மை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதே சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அவங்க கொண்டு வரா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே சொல்லி, தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே சொல்லி அந்த சோதனை அவர் ஜெயிக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரீர பலவீனங்கள், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்முடைய மனதை மடிவாக்க, நம்ம துக்கப்படுத்த, நம்ம பாரப்படுத்த பிசாசு என்ன காரியத்தை செய்தாலும் இந்த வார்த்தையில நாங்கள் வாழும் போது எப்படி மீன் தண்ணிக்குள்ள வாழும் போ தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுக்கு வாழ்க்கை, வெளியில எடுத்து போட்டா கொஞ்ச நேரத்துல அதில் உசூர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட
உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலா நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும். ஆனா நம்முடைய முக்கியமா நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்தில், வேதத்தில் இரவும் பகலும் டே அண்ட் நைட் அனுப்படினா அது கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஏற்படும். அனுப்பட இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீதம் 107 வாசிக்கிறபடி சங்கீதம் 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாராம்? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்துருந்து பிள்ளையில டே கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும்

மறுபடி பிறந்த மனிதன் ஒன்றும் செய்யலனா என்னுடைய ஆத்துமாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு ஒரு காலகட்டம் வந்துச்சு. எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தையை கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையென்னா, நாங்க நிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னோக்கி போறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படி ஒரு வறட்சியான சூழ்நிலையில, இந்த உலகத்துல வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்துல பலவீனம், மனதுல சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துல எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். அந்த காலகட்டத்துல எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 21-23 நீ இத சொல்லு, வார்த்தைய சத்தமா வாசி. அப்போ எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை, அப்ப சிக் லீவ்ல வீட்டுல இருக்குன்னு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 வசனத்தையும் சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது அடியும் என்னை தேட்டும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிவது ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இந்த பவு இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். நே அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்துல வாசிப்பேன், மட்டுப்படி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவேன். அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொற்று குறைவும் இல்லை, ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்றத திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவேன். என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா, அப்ப இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனுப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தைய அனுபவ ரீதியாக அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய, வசனத்தை அனுப்பி சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்கிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 அதிகாரத்துல இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்போம் யார்? 32:8-32 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேலே 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க தொட கை விரல் கிட்டப்போ டக்

கண்ணு கண்ணு இமே மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணின்னு சொல்றாரு, என்னையும் உங்களையும் பார்த்து. கண்மணி அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் போன்றார் அது இன்மா. இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 5 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடினால நாங்க தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுற அந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும். அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது, ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமிடுறாரு, நம்மளை இது பண்ணுறாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை நாங்கள் எனக்கு என் மனசில் இருந்தது. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த 4-5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கின இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்ன பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது, ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு உங்க அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துல தான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு, அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள, எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்கும்னா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக, நீங்க அதை ருசிச்சு, அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, The Lord is my shepherd, I shall not be too குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில், அவனுடைய வேலை எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றேங்க? ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை.
இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி அமர்ந்த தண்ணீர் குழந்தைகளை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், இந்த இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம் ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து அந்த கரடிட பிடியிலிருந்து எப்படி தண்டி அந்த ஆட்டை ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடு தானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீது வாழ்க்கையில கோலியாத்த மேற்கொண்டார், கோலியாத்த ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த பிராணவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது இப்போ எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போதும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அனப்படி நான் இந்த நேரத்திலும் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து முடிச்சுள்ள வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்களில் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதன்லேருந்து மரம் முளைச்சு இன்றைக்கு செடிகளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதா, அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சு வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ள ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மாற்கு சுவிசேஷம் 4 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனோரும் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும்னு சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன, எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறது போல நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாம நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை, இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறத வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதே போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு, பிள்ளைக்கு பால் வேணுமா, பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா, என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய இதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளைக்கு ஏற்று தண்ணி விடுறத போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க, உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால பார்த்து வாயால பேசி காதால கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசுல வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க. இப்ப தொடர்ச்சியாக நீங்க விடாமுயற்சியோடு நீங்க அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறத நீங்க அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும், அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேன்னா இப்ப மறுபடியுமா தொடர்ந்து திங்கக்கிழமையில செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருவோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை, ராண சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்க காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தை தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது, இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக, குடும்ப அங்கத்தினருக்காக. விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம், நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை கூட கண்களால பார்த்து, இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்கள் விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்கள் செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16 வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என்ற குடும்பத்துல என்ற கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்களில் நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த உறவுகள் தேவனிடத்திலிருந்து அனுப்புறது சொல்ல, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல, இது 17 வசனத்தை, நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்கள்ட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்னுடைய குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது, ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்களாய் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், எபேசியர் 1:20, எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கேயோ வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தள்ளிட்டான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் நான் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4 வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்ட வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க. அவர் உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இது வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மளோட குடும்ப அங்கத்தோட நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமல்ல எங்களை முழு குடும்பத்தையும் அப்படி செய்றார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்துமாக பேசிய 3 சொல்லப்பட்ட ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம் இந்த காரியத்தை பாருங்க. 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரவும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுண்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 9:9 வசனத்திலிருந்து எங்களுக்கா இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காகவும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கிடுவதற்கு எங்களை தகுதியுள்ளாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமை ஊழியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள் இயேசுவே பெரியவராயிருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கெடுக்க சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நரம்பினுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில் நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழிய செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஐயா. உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
2: ஆமென். நன்றி அம்மா, அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
3: நன்றி தந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
2: தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போன பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது
0: கேக்குது. நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். தேவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதற்கு பதிலாக அவருக்கு ஆக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களா, நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசலில் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்கிருந்த சௌதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்கப் போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறது என்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாட்டு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்களை வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, பொதுகளுக்காக, ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக, இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக, அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன், ஜெபியுங்கள் அம்மா.
2: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா, ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியாக்கத்தாவே இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்க நம்பித்தான் சுவாமி எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியாய் உங்களோட உக்குற கோபத்தை ஆற்றும் படியாய், அந்த ஒரு மோசே தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர். அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமெனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமை சொல்றது எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேணும் எதற்காய் ஜபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமை சொல்றது எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கத்தாவே, நாங்கள் ஆவியோடும் கரத்தோடும் ஜெபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை முதலாவதா இந்த வெள்ளமையின் ஊழியத்தை நடத்துகிற கத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வல்லமை நிலைகள் ஊடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறதே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்த பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே சுவாமி. இதுவரை நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கெத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கெத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கெத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கெத்தாவே வின்சென்ட் ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும் ஏனென்றால் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கெத்தாவே. எனவே கெத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கெத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா. அது மட்டுமல்ல கெத்தாவே இந்த கலியத்துக்குள் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரே கெத்தாவே. இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம். இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கெத்தாவே தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பலப்பட உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே கெத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே கெத்தாவே ராஜா இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உடைய கருத்துக்குள்ளே தருகிறோம். நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரை கெத்தாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம். பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே. அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி. சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கெத்தாவே. அது மட்டுமில்ல ராஜா, வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரத்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய் அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கெத்தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கெத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கெத்தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஊன்றி ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்த கெத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன்கள் போடுங்க ராஜா. தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று கெத்தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம். அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கெத்தாவே ஆண்டவரை கெத்தாவே நடத்துகிற அந்த மகளையுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாதபடிக்கத்தாவே அந்த மெடினா சகோதரியையும் நம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே கத்தாவே. யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கத்தாவே, அது மட்டுமல்ல கத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குரிய ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா. பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓட கத்தாவே சுவாமி, நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்க வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம் அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கத்தாவே. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்க வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சுயப்பராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்க கேட்கிறோம் நாங்கள் ஆண்டவரே. அது தொடர்ந்து ஓட கத்தாவே சுவாமி, என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரை கத்தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்தத்தோடு கத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தாவே இருக்கிற ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தர. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கத்தாவே. அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கத்தாவே சுவாமி. யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை கத்தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம் வீடுகளிலே இருக்கலாம் அல்லது எங்கே எங்க தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரே வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசல் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியாய், மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய் கத்தாவே. அது மட்டுமல்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு கத்தாவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரை இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரை கத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கத்தார். 20 மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி, 60 மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. இப்படி மரணங்கள் 5 கண்டங்களில் மேத ஒரு வழியில கத்தாவே, விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரை கத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரை கத்தாவே ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா. அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவாய் தவிப்பார்கள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கத்தாவே. அது மட்டுமல்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்களோட கண்களுக்கு முன்னால் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி. ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூடி நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா. நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கும் நீங்க சமாதானத்தை கட்டளடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரை கத்தாவே அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்கு சிந்தை உள்ள ராஜாக்களாய் கத்தாவே, சுவாமி வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரை கத்தாவே, காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாய் இறக்க சிந்தை உள்ளவர்களாய் ஏழை எளிய ஜனங்கள் விதவைகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கேட்டாவே, இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கேட்டாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கேட்டாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்டாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே, ஐயா படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே, போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரை கெத்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி

0: நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜபத்தை நடத்திய ஆண்டவரே கத்தாவே, பிரிம்ரோஸுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ, ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கத்தாவே, அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதம் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடிக்கு தாவே ஐயா, அந்த வேதம் எங்கட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடிக்கு தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா, இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே, இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் புல்லாத சத்ருவானவன் கொண்டு வராதபடிக்கு தாவே, இனி நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்கத்தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா, இதில் பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்கத்தாவே, இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இனிமேல் நீங்க பதில் தர போடுறபடியா, இந்த நாளிலும் ஜபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா.
0: ஆமென் ஆமென் பிரதர். God bless you. God bless you.
1: God bless you அம்மா. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: டேய் அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிரை வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய் அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய் மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களா தான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய் உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோனாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேல் கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையில இருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையில இருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிக்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டு நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்திப்படுத்தி இருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்துல தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வத வத வதன்னு பிள்ளைங்க, 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்க எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவான். அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்குங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை, அவரோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமையும் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, என்ன பலப்படுத்துகிறா, ரகசியமான பலப்படுத்துகிறா என்ன. அப்போ நான் சொன்னேன், நீ பயப்படலை ஆனால் நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோடு வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கு கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திங்கட்கிழமை 30 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 ஆகிறது. இது செய்திக்கான நேரம். இன்றும் கூட எங்களோடு அருமையான பாஸ்டர் ராஜமணி ஐயா அவர்கள் ஆண்டுடைய வாழ்த்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கு ஆண்டோட கிருபையில.
1: அன்றைக்கு எப்படி இந்த ரிசப்ஷன் எல்லாம் ஓகேயா இருக்கா? டெலிஃபோன்
2: மகிழ்ச்சியடைகிறோம். வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 3 அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 3 நாம் படிக்கும் பொழுது 1-7 வசனங்கள் அந்த அதிகாரத்துல இருக்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களை, பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நெருக்கத்தின் பாதையில, நெருக்கத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை நோக்கி அவன் பாடின விண்ணப்பம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்கள், அவருடைய நெருக்கத்தை, அவருக்கு என்ன நெருக்கம் அந்த நாட்கள் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து, இல்லையா, தன்னுடைய மகனுக்கு பயந்து, அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு, உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. அவன் அரண்மனையை விட்டு, இல்லையா, அரண்மனையை விட்டு, அவனுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நெருக்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவனிடத்திலே தன்னுடைய மனக்குறையை அறிவிக்கிறார். மனக்குறை, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களை பாருங்க, மூன்றாம் சங்கீதத்திலிருந்து முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அந்த படிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, மனக்குறைகளை, வேதனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் என்பதாக. 2 வசனத்தை படிக்கும் பொழுது, என் மாத்துமாவுக்கு என்ன இல்ல, விடுதலை கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புறவரும் பெருகி இருக்கிறாங்க, என்னை குறித்து பேசுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் என்று தேவனிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் இருக்கிறான்! தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல ஏறெடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களும் என்ன செய்யலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, உங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல வந்து நீங்கள் குடியேறி இருக்கலாம், உங்களுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். அதன் மத்தியிலையும் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான நெருக்கம் இருக்கிறது, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் வந்து தங்கி இருக்கிற தேசத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், இதன் நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பிரியமானவர்களை, ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். என்னுடைய மகனே என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் உண்மைதான். எனக்கு உயிர், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மைதான். எனக்கு விரோதமாக பேசுகிற மக்கள் இருக்கிறது உண்மைதான். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை பக்தனாகிய தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது எந்த மனிதனும் கலங்கி போய்வான் என்று பேர் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிற, விடுவிக்கிற, பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் ஒருவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரச்சனமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான். உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான். ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயிரை பறித்து கொண்டு போகிற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது பாடின, விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்களையா, இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய காதுகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினிடத்தில் அல்ல, ராஜாக்களிடத்தில் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்தான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவியம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரும் தப்பு வைக்கிறவருமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பாருங்க. இரண்டாவது பாருங்க, துன்ப நேரத்திலும் அவன் தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்கிறார், பாருங்க, நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நீங்க அசைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை படுக்கையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நித்திரை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்க சரீரத்துல வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பக்தனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை தாவீது பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை பாருங்க. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இதனால் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை சில போராட்டங்கள் இருக்கலாம். உறவுகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, இல்ல சொத்துக்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸை குறித்தோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கலாம், வில்லி சுனத்தினுடைய கட்டுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருக்கிறபடினால, ஒருவேளை உங்களுடைய விசா காரியங்களுக்காக, இல்லையா உங்களுடைய குடியுரிமை காரியங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம். அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். இந்த நாட்டை விட்டு நம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் உங்களை தாங்குகிற, தப்பிவிக்கிற தேவன் ஒருவர் இந்த வீடு உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்க. சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரிய மாணவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக அரசாங்கத்தில மனிதர்களிடத்துல ராஜாக்களிடத்துல பேசுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக அரசாங்கத்தையே மாற்றுவதற்கும் தேவன் உண்மையுள்ளவர். சட்டங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண தேவனால் கூடும் என்று சொன்னார். வனாந்தரத்தில் காடைகளை குவிப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கசப்பான நீரை மதுரமாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு எம்மாத்திரம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பின மக்களை என்னை தகர்த்து போட்டீர். எனக்கு விரோதமாக எழும்பின பிரச்சனைகளை நீர் தகர்த்து போட்டீர் அப்படி என்பதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிற தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். விசா பிரச்சனையா, உங்களுடைய வேலையில பிரச்சனையா, அல்லது நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்கள் அல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கும் தேவன் பேரில் பற்றுதலாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா. மாம்சமானதை தன் புயவளமாக பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு இருதய விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஒரு நாளும் நம்பிக்கை, உங்களுடைய சுயமான நம்பிக்கையை சார்ந்து கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, தொழில் செய்து கொண்டிருந்த தொழில ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட இருளினுடைய போராட்டங்கள் ஆனாலும், பில்லி சூழ்நிலைகள் ஆனாலும், நம்முடைய ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய போராட்டத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய விரோதிகளுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் உங்களுடைய இந்த தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆம் பிரியமான, இந்த நாள் உங்களுடைய விடுதலை நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்திற்காக மனிதர்களுடைய கரங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் நோக்கி பார்க்க வேண்டிய தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஆம் பிரியமான, அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். பிரியமானவர்கள், நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதே அவனுடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன், தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்களுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பில்லி சூனியத்தினுடைய கட்டுகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும், அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாதகமான பதிலை, தயவை, ஒத்தாசையை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: ஆமென்.
2: ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சட்டங்களையும் ராஜாக்களையும் மாற்றுகிற தேவன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரியானவன் பலன் கொள்ளாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு பயப்படாமல் இருக்கும்படிக்கு நீர் துணை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியத்தை செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா நெருக்கத்திலும்
1: ஆவிக்குரிய செய்தி இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ப்பிக்கிறதுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாளில் நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். வருகின்ற ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக, இலங்கையில் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
2: ஆமென், ஆமென்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் Vast lines of gloves, மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கு மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, யூனிட் 13 ஸ்காப்ரோ, Finch and Finchdene சந்திப்பு, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நிறம் கலையத்திலே 10:19 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:25 நிமிடம், 10:30 மணிக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கின்றார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும் திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில, ஒரு விபத்துல யாராவது மரித்து போனா என்ன பாவம் செஞ்சானோ மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தயவு செய்து அப்படி நினையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையா அவன் நடந்தா அது சாபம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மரித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மரித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான். வேறு ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம் போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோட வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பிளத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வரைக்கும் வாழணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடிச்சு வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மையை அனுபவித்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கவங்க தான் ஆசீர்வாதமா நன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள்தான் நன்றாய் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம், ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமா இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம், உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள், உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு பெறும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும், அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை நாம் எப்போது மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக்கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல் வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படல, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்ற போது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான், ஆனால் இவனுடைய மனசுல தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வவல்லமில்ல தேவன் தான் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கால வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்த போதும் கூட, அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின் நாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசா இருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தா யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானோ, அது போலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பு குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம் இவைகளை கடந்து வந்தான். பாருங்கள், சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விற்று போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபாரிடத்தில் விட்டு போட்டார்கள். அங்க அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனையும் அவன் கையில கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். ஆனா அங்க அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டா கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்குல, அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தயை கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான், அவருடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது, அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்னும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரனுக்காரன் ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பூர் ஒன்று இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினார். அடங்கி அவர் சேவித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். அதுல நாம் 50:20 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சீங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசிப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படல. சின்ன வயசுல உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசுல உனக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது, அந்த அந்த நோக்கம் திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாய் கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்க வாழ்நாடெல்லாம் நன்மையினால் இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வசங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரிக்கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேரோ 3 பேரோ இருக்கலாம், அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவச்சிகள். இந்த மருத்துவச்சிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னா என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேருதான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராம்பு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு. அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியனுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால நான் நிரப்புவேன்லாம் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. வாழ்க்கை கர்த்த நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். 4வதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாய் இருந்தான். தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது, நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 24:17-19 வசனங்களை பாருங்க. சவுளே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமேய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனை, இவனை வெட்டி போடுறது, நாயை வெட்டி போட்டுறேங்கிறான் அபிஷாய் அப்படின்றவன். ஆனா தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவனாகி கர்த்தர் எனக்கு நன்மை சரிக்கட்டலாம் அல்லவா, அதனால அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியா போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல பொறுமையா இருந்துட்டானா, அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பார். இப்படிதான் 40 வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளவுலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுறது? அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா ஐசு நாட்கள் அதிகம். 40 வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை கத்தர் கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனா ஈசாக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவனா இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவன் பார்த்தான். இந்த உலகத்துல நன்மையான மனசை சந்தோஷப்படுத்துகிற குணத்தை குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற கால வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளிலே சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சரிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃபரன்ட் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா பினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது அவனுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள். காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்ல தி பெஸ்ட் என்னவோ, சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோம்னு சொன்னா குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்ல திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கர்த்தர் அனுமதித்து விடுவார். நீங்க அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னா, உங்களுடைய ஜீவித காலம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்ட அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசு காலம் நன்மையா இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையா இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அவர் சொல்றபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை செய்யணும்னு சொன்னா, அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போ லாட்டி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சிருப்பாங்க. லாட்டி சீட்டை வாங்கி சுரண்டணும்னா நமக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்ப எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான், உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியட்டா நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு இளநி தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு டின் வச்சிருக்கிறான், அதை எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமா இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனா தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க காத்திருங்க, அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நித்தியமா நிரந்தரமா நம்மோட இருக்கும், அதுல எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளிலே தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி பாருங்க. நான் உமக்கு அஞ்சி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்குமை சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நீங்க செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறேங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமைதான் எங்க வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்துல இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:58 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் வசந்தன்.
1: வணக்கம் வணக்கம். நான் அடிச்சேன்னா நான் வேற ஏதோ அங்கால வவுனியாவே ஏதோ பக்கம் போயிட்டாராக்கம் அலுவலானிக்கிறேன்டர்.
0: அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு
1: நான் அவரை கால் பண்ணின உடனே நான் உங்களுக்கு, நீங்கள் இருப்பீங்களா?
0: எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ஓ, டெக்ஸ்ட் ஒன்று பண்ணிட்டு
0: பண்ணிட்டு நான் உங்களுக்கு. இப்ப நீங்க ரேடியோல இருக்கிறீங்க, நான் நெச்சு நினைச்சிட்டீங்களாக்க வேண்டும், பரவாயில்ல. அவர் கிடைச்ச உடனே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: டெக்ஸ்ட் பண்ணுறேன்.
0: நன்றி ஐயா.
1: ஓகே ஓகே ஓகே.

0: நேரம் கலைதலை 11:05 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்தில் 11:12 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

நேரம் கலையத்தில் 11:21, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை நீங்கள் பதிவு செய்கின்ற நேரம் எல்லாவற்றுக்குமாக நீங்கள் நமது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385596 இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது பாடல்களை எங்கள் விருப்பு பாடலை பதிவு செய்யலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம். 6 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்?
1: கிளர்ச்சியில இருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்களோட அக்கா வந்துட்டாவா அந்த உங்களோட வீட்டுக்கு? சரி, இப்ப நீதிமொழிகள் வாசித்த பின்பதால் தான் உங்களுக்கான பார்ல நேரம். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நீதிமொழிகளை வாசிங்க. 30 இன்றைக்கு 30 அதிகாரத்தை வாசிங்க.
2: யாக்கோபின் குமாரனாகிய ஆசோர் என்னும் புருஷன் இத்தேலியாளுக்கு வசனித்து இத்தேலியாளுக்கும் ஊகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களானவன. மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன். மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கில்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் ஜார். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் ஜார். தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் ஜார். பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் ஜார். அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கைப்பும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத ஆக்கினியமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு. என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும் ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களின் ஜெத்துக்குவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும் ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும் தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றும் உண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாளும் உண்டு. அவையாவன மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மீட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை திண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
0: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள் அருமையான சோதரி. உங்களோட பேர் என்னம்மா?
2: தயந்தினி.
0: தயந்தினி, நன்றி தயந்தினி, வாழ்த்துக்கலமா. அன்று நாம ஒன்றே மகிழ்ந்து அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாவது நீங்களும் ஆண்டோடைய ஒரு பாடலை இன்றைய நாளும் அண்ணனோட சேர்ந்து பாடலாமா? ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6437385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டோட நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள், தமேந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 அதிகாரத்தை நீதிமொழிகளை வாசித்து ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: பிரைஸ்டோடு இருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்கள் இணைப்பில்? தயந்தினியா?
2: தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டி

தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போ

0: ஆமீன். அருண், சிறப்பாக பாடுனீர்கள், வாழ்த்துக்கள் அருண். நீங்கள் சர்ச்சில் பாடுறீங்களா?
1: எந்த வரியை பாடுறது?
0: இல்லை இல்லை, சர்ச்சில் வளமையாக பாடுறது பாடிக்கொண்டிருக்கிறீங்களோன்னு
1: கேட்டோம். ஓ, அந்த ஆராதனை செய்யறது தானே அந்த டைமில் பாடுறது.
0: ஓகே, நல்ல சிறப்பாக அழகாக இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
1: பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
0: ஆ, அம்மாட்ட கொடுங்க. அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு.

நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.

0: நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
1: ஆமேன். பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேற யாரும் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்?
2: இல்ல இன்னைக்கு இல்ல.
1: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க உங்க இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகா பாடினீர்கள். ஆமாம், அவங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பெரந்தன்லேருந்து ஆண்டோர் மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அலையங்கள் 6437335 59 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கலாம் சகோதரி.
1: ஆமா ஆமா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா? ஓகே, வந்து இருக்கிறா.
1: ஓகே, அது பாந்திரமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா? ஓகே,
0: ஆயத்தமா இருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமா இருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தகுப்பனே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையிலிருந்து
1: பறந்து நல்லா பாடுதுகள். ஓ மாமோ, கேட்க ஆசையா இருக்குது, நல்லா பாடுதுகள். ஓகே, நான் பாடுறேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி சகோதரி, நன்றி. ஓகே.
0: நேரம் 11:48 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்கள் 6437385596 என்ற இலக்கத்தில் எங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னண்டே போன்ல வந்துட்டீங்க? சரி, பாடுங்கம்மா.
1: அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று எதுவும் இல்லை.

அது தேடி நீயோடு ஒருவரும் அடிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அடிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே இயேசுவாட பிடிக்கப்பட்டவன் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் இயேசு இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு அந்தகார இயலு நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார் அந்தகார இயலு நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்போமே

0: ஆமென். நன்றி அம்மா.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton Sandipya, 416-291-9148.
0: நேரம் கலைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்தில் இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அலையங்கள் 6473385 9 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமையா நாங்கள் பார்க்குக்கு போ, நாங்கள் சேச்சால.
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் சந்தோஷம்தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: என்ன விருப்ப பாடம் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் நான் கொண்டு 253 சைபர் 8 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 647-338-5592 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:03. திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு அணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரிய அண்ணா? தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம் ஆமாம், நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சுயினமா போச்சுது. நின்றுட்டு திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டோம் நாங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்தால திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ பாடினோம், பாடுங்க நீங்க. ஓகே எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது, 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை. இந்த ஒலிபரப்பு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கு, பின்பதாக மறு ஒலிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை, எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களுடைய தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் அறிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
0: நம்மை காப்பாற்று

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பெரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்பதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்பதாக கேட்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டோட நாமத்தை மயப்படுத்தி பாடுங்கள்.
2: உயர்மரவில்
1: நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்கள்.

சத்தியமும் பரிசயமும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே.

0: நன்றி வின்சென்ட்.
1: நன்றி நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
0: இதுல எட்டு பல்லவி இருக்கு.
1: ம்,
0: நான் நாலு தான் படிக்கிறேன். நீ மெத்தடிக்கும் சொல்லி சொன்னீங்க, கேட்டு கொண்டிருக்கேன்.
1: ஆமா ஆமா,
0: எல்லாத்தையும் படிச்சு கொண்டேன்.
1: ஆமா,
0: நாளைக்கு இருக்கு 5 6 7 8 படிப்போம்.
1: ஆமா, பாடுங்க அத சரணம்.
0: நாளைக்கு
1: நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, அல்லது இதே சாட்டு பகுச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்களை துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். மறுபடியும் எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் ஹரன்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஹரன்?
1: அதிகமான வெப்பம் சிவப்பு எங்க நாட்டுல இப்ப 30°C மணி இப்ப நோமதா வந்து 6:30 ஆகுது பின்னேரம்
0: 30
1: இருந்தாலும் இன்னும் சூரியனும் மறையத வெயிலும் போகத அப்படி ஒரு பகல் டைம் ஆயிடுச்சு.
0: 30°C இருக்கா?
1: 30°C
0: இங்க 26°C இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள் இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிரங்கிறீங்கள், வெப்பமண்டா வெப்பம்ங்கிறீங்கள். இயற்கை மாறி மாறி வருந்தான். இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம் சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்கு மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 6 மாதங்கள் முடிஞ்சு இன்னும் 6 மாதம் கழிச்சு
0: டிசம்பர் ஜூலை மாதம் 31st எங்க ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாருங்கள், இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31st 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.

0: அந்த யுத்த நேரம், அந்த யுத்த சத்தத்துக்குள்ள கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கத்தர்களை நித்திர அடைஞ்சிட்டார். அவரை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது.
1: நாங்கள் அவருக்கு போன்பக்கு அவர் யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மலை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர மகளும் ஐயாவும் வந்து அந்த ப்ரோக்ராம் செய்து அவங்க ஆண்டவர மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம் வந்து. இப்ப அப்படி எந்த ஊழியரும் எடுப்பெடுத்த யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக்கொண்டு ஆண்டவர் வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள். அந்த கண்ணை முழிச்சிருக்கிறதுல
1: வேண்டும், இருவர் ஒருமித்தால் புதுமை தைரியம் உண்டாகும், வல்லமை நடை. அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தலைமையில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாத்த யாரும் வருவதும் இல்லை.
0: கத்தோட நாமம் ஒன்றே மயப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கு வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31ஆம் தேதி 21ஆம் ஆண்டு நாங்கள் கடக்கும் போது
1: கொச்சி தீபம், கொச்சி தீபம்.
0: உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல.
1: இன்டர்நெட் தான் உங்களுடைய, எனக்கு தனியா வெறுமுறுக்க இருக்க முடியும். அது உங்களுக்கு அந்த போன் நம்பர் இருக்கு தானே, ஒரு லைன் போனா இன்னொரு லைன் தான்.
0: அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா.
1: பாட்டு வேணும்னு கவிதை போட்டு முடிக்கும்.
0: சரி, கவிதைக்கான நேரம் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: மனசுல இருக்க ஒரு கவிதையை
0: அப்படியா? சரி,
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிழையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சபோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மீறுதலோ கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினிவே ஏய் கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணினார். கெட்ட குமாரன் மனம் திரும்புதலோ தகப்பன் வீட்டில் மோதிரம் புதிய ஆடு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பன் ஒரு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில்
0: வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டு அவங்க சிறுவங்க அப்பறம் தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்யப்படுறாங்க. அவ போயிட்டு ஒரு கிழமை 3 கிழமை தங்குவா, திரும்பி வந்துடுவா.
0: மற்ற இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம்.
1: அவரு நல்ல அழகா சௌப்பமாதிரி நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு முடிச்சாரு. இப்ப அவர் நாங்கள் அவர் போன் நம்பர் வச்சு நாங்கள் அவர் தொடர்பு கொண்டு விதவித தொடர்ந்து நல்லமை அவர் பயணத்தின் படி நாங்கள் அதுக்குரிய இது பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க. வேற என்ன நன்றிகரன், அடிக்கடி வாங்க.
1: நிச்சயமா
0: போயிடுறீங்க. வயசு போயிட்டா? அப்ப எங்களை எப்படி சொல்றது? நோவாமாவை எப்படி சொல்றது?
1: கூப்பிடுவாங்க அங்கே போய் அப்படி சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி
0: செய்வாரு.
1: பேசுறேன் பெரிய நாளுக்கு வாழ்த்துக்கள். அவரும் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ கத்தரை நாங்க பிரார்த்திக்கணும். நிச்சயமா எல்லாரும் சுகத்தோட பிழத்தோட தெளிவோட இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம்.
0: நன்றி கரன், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தா
1: நிகழ்ச்சியை செய்யுங்க.
0: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.

நேரங்கள் எதிரே 12:30 தொடர்ந்து நாங்கள் பாடலோடு இணைந்திருக்கலாம். அதுக்கு பின்புதாக இன்றைய நாள்தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். 3-3 எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வர இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37. ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒளிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்பு பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்பு பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: ஒருபோதும்.
1: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

நேரம் 12:59, ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்பு பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

0: நேரம் கலையத்திரை ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்ல, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்ப அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி.
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன், கூடிய விரைவில் வந்துருவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபம் ஜெபிப்போம்.
0: ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்கள் அருமையான சௌரி அன்பின் சந்தையாவுக்காக, சௌரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை அலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திருளும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்திருளும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்திருளும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சௌரனை ஆசிர்வதியும், ஆர்யாவை ஆசிர்வதியும், அம்மாவை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூரண சுகத்தை கொடும். அருமையான அம்மா இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய்
0: ஜெபிக்கும்.
1: பெரிய கரங்களை செய்திருளும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும் தினந்தோறும் ஜெபிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக, அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தாலும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம், ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை என்பது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதுதான் அடுத்த பகுதி சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவர் தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு இந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார். அமேன். நான் எல்லா நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பி இருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கற்றுடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம், அவருக்கு அவ்வளவு இருக்கே, அவரை மாதிரி நமக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு வர தேவையில்லை. அவர்களை போல நம்மளும் வாழணும், நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அவங்க செய்கிறதான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் எந்த விதமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்களோ நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த விதத்தில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்கிறார். எல்லாரும் உன்னை விட்டு போய்விடலாம், உங்களுக்கு பணம் இல்லையா எல்லாரும் போயிடுவாங்க, ஆனால் அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும், யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுது தான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுது தான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்ணுறதில்லை, ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள். அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்துவிட்டது. அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம், ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு அந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் அதிகமாக எதுவும் சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லலை, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படி உள்ளதான சூழ்நிலை எங்கள்கிட்ட இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்து கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். இந்த வேளையில் இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை, நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். காத்தீங்க என்று சொன்னால் முந்தா நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யாரு கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ இந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை. மூன்று மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் இந்த 20ஆம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார். நான் உங்களுடைய உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட என்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள் நம்ம சில வேளைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மள்கிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கர்த்தரத்தில் நினச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கர்த்தர் தக்க சமயத்தில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சில வேலைகளில் நம்மிடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம். அல்லது நம்மகிட்டத்தில் பணம் இல்லையே ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்கிறதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்றைக்கு தான் வானொலியில் சொல்கிறேன். காரணம் இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ளவங்க இல்லை கிடையாது. அமெரிக்காவில் மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தி அது மாத்திரம் இந்த செய்தியை கேட்குறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்கள் நினைச்சிங்க, அப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தார், அப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்கள் எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது இந்த மாதம், இந்த மாதத்தில் எனக்கு சம்பளத்தில் போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம். உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னோம். இல்லை இல்லை வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்கள் கையில் கொண்டு கொடுத்தாரு போனஸோடைய அந்த தசம பாகத்தை எங்கள் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எனக்கு தர வேண்டாம், ஆ நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எந்த செய்தி போகுதோ தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்க வாழ்க்கையில எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்தித்தீரோ அப்படி அற்புதமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர், உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தர் பார்க்கிறார், இப்படிப்பட்ட மக்களை கொண்டு ஆண்டவர் ஊழியங்களை போஷிக்கிறார். அவருடைய நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்கே ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்ற யதார்த்தமான உண்மையே ஆண்டவருடைய சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்களுமோ அல்ல யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி அவங்களை இணைஞ்சு 3 மாதம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டிருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவணும், உங்களோட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்ட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை. எனக்கு கஷ்டமா இருந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தட பண்ண கூடாதானே. அப்ப எங்களுக்கு இந்தியாவில டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்க இருந்து காணிக்க அனுப்புறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியா இருக்கும், அதோட அந்த சௌகரியக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். ஆண்டவர் கொடுத்தோம் என்று ஆன முடிய அதை ஒழுங்கு பண்ண இருக்கிற நீங்கள் சொல்லும் போதுதான் இந்த சாட்சி ஞாபகம் வந்தது. இப்படி மக்கள் உள்ளதுல இருந்து கொடுக்கிற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரனும் கட்டாயப்படுத்தி உண்மையா ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்ல. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. நேரம் கலையத்தில் 1:18 இப்போது அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எங்களோடு இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நல்ல மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
2: ஆமென், ஆமென். இந்த நாளும் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் மத்தியில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியில் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களோட கரத்திலே இருந்தால் 1 கொரிந்தியர் 1 ஒன்றிலிருந்து 18 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அணியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிறுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரேயாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குலம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 கொரிந்தியர் 2:13 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றித் திரிந்தார். கலாத்தியர் 2:11-12 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே பிறந்து மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்துமாய் இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மறித்தார்கள், எந்த தெய்வமாய் இருக்க

இஸ்ரவேல் ஐயாவும் ஜெசிந்த அம்மாவும் இணைந்து கர்த்தர் தங்களுடைய உள்ளத்திலே போட்ட வாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காய் தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் பிரகாரமாக கொடுப்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களுடைய சர்வ பலவீனத்தை கூட அவர் கவனியாமல் உலகில் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே சொல்வதின் நோக்கம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமா இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாது அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் பலியானார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால் தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எரேமியா 5:21 நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதி வைக்காமல் மாயான உலக வாழ்வினை முடித்து கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த செய்திடம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறேன். 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாகிய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 1:20, ஞானி எங்கே, வேத பாதகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 Corinthians 1:21 பார்ப்பபடி சொன்னார், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞான

0: பிரயத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிறுமியை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்கிறார். இறுதியாக 3வது காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலை. என்ன விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, உலக கட்டுகளில் இருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவுகள் இன்னும் அதிக வளர்ச்சி வருவதற்கான காரியங்கள், அதை ரட்சிப்பு வலி வர முடியாதபடி தடைகளை கொண்டு வர காரியங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழி நடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அணுபலமாயிருக்கிறது. ஆயிலும் யூதனானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. கீழ்படிக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 3:30 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:30, அந்த படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுதியை அறிக்கையிட்டார். இது பற்றுதி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பெலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒன்று யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபை இருந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் முத வல்லமை ரட்டிப்பாக கடந்து வருவதாக இயக்கி கொண்டிருக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பல விதமான போராட்டங்கள் இந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீரார். எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரணத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லெடுத்தபடியாய் எல்லாவற்றையும் இல்லாமாய் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையில ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி நன்றி. கத்ததாமே உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.

நேரம் கலையத்திலே 1:43 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்து 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 சாமுவேல் 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புஸ்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: 1 சாமுவேல் 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமூட்டி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 சாமுவேல் 12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாப்பிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கையுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனேயாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் 20வது அதிகாரம், 19வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கமும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டி யானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறந்தி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2வது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கதர்சியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு 2வது இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சௌதரி, மிக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர்.
0: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:12 திங்கட்கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது வளர்ந்தரும் வார்த்தைகள். வழங்க இருக்கிறார்கள் சோரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
3: அதிபர் ட்ரம்ப் இது குறித்து பேசினார்.
4: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
5: கொள்கிறேன்.
4: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
3: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
4: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
3: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளது.
4: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
3: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
4: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
3: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
4: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய
5: வேண்டும்.
4: அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
3: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
2: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கோரும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் 2 வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தனியாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் வயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
2: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 லட்சம் ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்தது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/2 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதே போன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸ் எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 30+ டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில்
4: ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
2: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமை காண மாலை ஒருவர்போடு இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌரி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெப நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385592 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தது?
1: நேரம் கலையதிலே 2:29 அடுத்து வரை இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

பிரைஸ் லார்ட் சௌதி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்திலே 2:37 இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வளந்தரும் வார்த்தைகள் சௌரி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

0: ஆமென். அப்ப நல்லவர் இயேசு நாமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் சார்ந்த தகப்பனே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பால் எழுதியிருக்க பிரகாரம் பிழைப்பூட்டு ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிர்வாகத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வளமாக்குறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த குமார் என்றும் பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது ஒப்புடுத்துகிற பிரகாரம் வார்த்தைகள் அந்தவரே சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொடுத்து வல்லிடத்தின் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறிப்பிட்டு பார்க்கப்பட்டதாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். சின்ன குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத அதே பாட்டில் தான் தங்கிற 34 தான் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை குறிப்பிட்டு பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மாட்டேன் பாக்கியவார். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணத்தை வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக சொல்ற கர்த்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உடத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா அவர் சொல்றாங்க இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு சொல்றதுக்கும் காதலை கேட்டு நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுறார், ருசிச்சு பார்க்க சொல்லி. அவர்தாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக முதலாவது நாங்கள் சொன்ன வார்த்தையின்படி ரோமர் 8:32 பார்க்கிற பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரிலேயே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது, இந்த உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்னு ஆங்கிலத்திலே சொல்லுறார்கள். தேவ சமாதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு பூலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். ரெண்டு எபிரேயர் புத்தகத்துல 2 நாங்கள் வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகத்துல 2 சில வார்த்தைகளை நான் கூட வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே 2:9 எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்டார், அவர் மரணத்தை ருசித்தாராம். ஏனென்றால் 10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல வைக்கப்படாம யார் என்னை உங்களை சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரர் தலைவித்து சபை நடுவிலே உம்மை குறித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உள்ளவர்களாயிருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் அவரும் அவர்களைப் போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல இந்த பகுதியில நாங்க வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க ருசிக்கிறத பத்தி நாங்க பாவியாக நம்மளோட பேசிக் கொண்டிருந்தோம். கர்த்தர் நல்லவர்கள் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நாளை நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கக்குள்ள எனக்கு கணக்க விளங்கே இல்லை, கணக்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌத்த தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்பது கடைசியில நடக்க போற ஒரு காரியம். ஆனா இந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல வயசு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள் நம்முடைய கையட்டின் காரியங்களால சரத்துல வரக்கூடிய விளைவுகள்ல வந்து நாங்க நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்களும் வாழ்வடைவே தயவு செய்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களாம். ஆனா இந்த வேத பௌதிய மர ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பெயரும் அதுக்குள்ள வருது, உன்னுடைய பெயரும் அதுக்குள்ள வருது. யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக செய்து குழந்தையாக பூமிக்கு வந்தார். அவர் எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தை முடியவராக மாம்சத்தையும் ரத்தத்தை முடியவராக நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்திலிருந்து விடுதலையாகும்படியாக அவர் செய்து முடித்ததை இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக கட்டிக்கொண்டு எதிராளியாக பிசாசை குறித்து இயேசு குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொருக்கும் வரார். நானோ அவருக்கு கீழே உண்டாகவும் ஜீவன் பறிப்பிடப்படவும் வந்தேன். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதற்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே இயேசு குறித்து பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி விட்டார், விடுதலாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டு விட்டோம். அது அன்பின் குமாரோட வாழ்க்கைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இரண்டாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அந்த பிரகாசமான மனக்கண்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க எபேசு இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் வசல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நரித்தவர்களாக உங்களும் உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிழக்கில் ஆகாயத்தில் அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்டபுடன் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, இது நான் வாசிக்கிற வேத பகுதி எபேசு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற மூன்றாவது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாசினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களால் நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்துல இந்த வார்த்தை உச்சரிக்கும், ரட்சிக்க கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட இழுத்தி, நம்மை அவரோட கூட இழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவதையீது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு சொல்லுங்கள், ஒருவர் நமக்கு ஒரு கிப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்வதற்கு அவர் தர்றது கிப்ட் இல்ல, அவருக்கு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுக்கிறது அந்த பரிசு கிப்ட். அந்த லட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் ஏதோ கிரயம் செலுத்தி எனக்கு அந்த கிரயம் லட்சிப்பு எனக்கு கிடைக்கல. இலவசமா, இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது விளையாட பெற்றது, அதை காசு யாரும் எந்த உலக சோகம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா ஏசு கிறிஸ்து தன்னை சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களை இலட்சியமாக மீட்டு இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில், ஏனெனில் எதற்காக ரட்சிப்பு, எதற்காக முடிப்பு, எதற்காக வாழ்வன் பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்னைக்கு பேசப்பட்டவா இந்த ரேடியோ, இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலி இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக அவர்கள் காப்பீடு பதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்கல. இது ஏற்கனவே முன்னதாகவே, முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரணம். சாதாரணமான காரியங்களை தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தார அவங்க உலகத்துல புறக்க முதலே, கணவன் மனைவியா அவங்க இமைய முதலே, தேவன் ஏற்கனவே முன்கொடுத்த ஒரு காரியம். உங்களை குடுத்தும் என்ன குடுத்தும் அதே போலதான் தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், எந்த கண்டனத்துல, எந்த தேசத்துல, எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டுதே, இந்த காரியங்களை உங்க வாயில உங்க மனசுல எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவன் என்னை முன்பிருந்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது, இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும், விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்க பட்டு சாமியானவர் எனக்கு மூலம் உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவருட செய்தியா இருக்கோம், தேவருட செய்தியா இருக்கோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் மூன்ற வாகனம் எதுவாகவும் இருக்கலாம், அந்த அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ அமைக்கப்பட்டிருக்கோம். ஆனபடினால இந்த காலகட்டத்துல சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உலக உச்சிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லும் எப்படி கர்த்தர் நல்லவராங்க, ஏமுனக்கு இந்த பாடு, கர்த்தர் நல்லவர், ஏமுனக்கு இந்த காரியம் சொல்லி பிச்சாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர். ஏன் நல்லவர்? தன்னை சொந்த குமாரனே எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினார். நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும் படிக்கி அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். இதை நாங்கள் மனதுல கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், மகாபிராம தேவன் அழைத்த போது நாங்களே ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதம் ஆயிப்பாரு. நம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்க அழைக்கப்பட்டவர்களே ஒழிய நாங்களே புனி குறுகி நொந்து நூல் சொல்லுவாங்க, நொந்து நூடுத்தாரன் சொல்லி சொல்லி வார்த்தை பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாம எல்லாமே அச்சு போற சூழ்நிலையில வாழ்றது தேவனுடைய திட்டம் இல்ல. ஆனா பிசாசுடைய பிளான் அதுதான், பிசாசுடைய பிளான் அதுதான். அவன் ஆனா அவன்ட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசு சிலுவையில முறியடிச்சிட்டார். ஆனா முறியடிச்சிட்டாருங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது. ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதிய சுமந்து தீர்த்துட்டார் என்று இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதிய விடாது ஏதோ கடவுள் நம்மளை சோதிக்கிறார் நம்மள பரிசு பார்த்து சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாஸ்டர் கட்டமும் தெளிவமாக சொல்லுகிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம். நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுந்து நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அப்படியே தழும்புகளா குணமாகிறோம் ஒன்று பேர் 2:24 தெளிவா போடப்பட்டது. அப்படி தழும்புகளா குணமானீர்கள் சங்கீதக்காரர் முன்னுக்கு பார்த்து பாருங்க. நாங்கள் இதெல்லாம் பேர் வந்து இல்லைக்கு பின்னால பார்த்து சொல்றாரு. தாவீது பழைய பாட்டில வாழ்ந்த மாண்டியம் அவர் சொல்றார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஊழ உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது எந்த உபகாரம் அவரோடங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுத்து விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடித்தூட்டி நன்மையினாலும் வாய் திருப்தியாக அக்களுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவிதல் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை அறிவிதல் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இதை இதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டத்துல இடத்துல இருந்து இந்த தொலைத்தொடர்பு வாயிலாக நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு உடைய காரன் என்னுடைய சௌதரிய குரால் வந்து அவங்க காரில் பெரிய சௌதரிக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறார் எதிரான பெரிய வலி என்று பார்ப்போம். இந்த வார்த்தை வரை என்று வியாதி எழுத்துட்டார்
1: ஜெபிப்போம். 16 ஜெபிப்போம். இடைவிடாமல்
0: உங்களுக்காக ஸ்தோத்திரப்படி ஜெபங்களில் உங்களை நினைத்து இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நாங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இல்லதென்றும் பசுத்த வாழ்ந்தாடத்தில் தமக்கு உண்டாயிருக்க சுந்தர மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லதென்றும் தாம் கிறிஸ்துவை நரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்தில் தத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இல்லதென்றும் நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படுத்தி அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை ஜனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் சத்தத்துவத்திற்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடுத்தி உட்காரப்படுத்தியது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறார், எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து விழுந்தங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்ப அங்கத்தினரை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவர்கள் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின் கேட்டுப்படியாகவும் கீழ்படியாமை பிள்ளை எடுத்து இப்பொழுது கிழித்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதி கேட்டபடியாக நடந்து கொண்டோம். இறைவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்து உள்ள எங்களின் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். இதெல்லாம் உண்டானதல்ல இதோட ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு அவனுடைய செய்தியா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளில் நாங்கள் நோக்கிக் கொண்ட பிரகாரம் வீசிய ஜபத்திலும் கொலோசேர் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எங்க குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அருகில் அறிவில் திருப்தியடை பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் தீரிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம். எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கான ஒளியில் உள்ள பசுத்தவான சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை விட குடும்ப அங்கத்திலே தகுதியில் ஆக்கியவரும் விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினர் பிதாவை தோத்தளிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினர் கிடைத்திருக்கபடி அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேலையில விசேஷமாய் கத்தாவே, ஐயா இந்த ஊழியக்கார குடும்பத்தினருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
1: நன்றி ஆண்டவரே.
0: சமானமாய் வயிறு திரும்ப வாழ வயிறு
1: வார்த்தை
0: பெறுதலை ஐயா இந்த சகோதரர் சகோதரியின் சரீரத்தில்
1: ஐயா
0: ஆரோக்கியத்தோடு
1: ஆமென்.
0: பவுலே தேயே
1: ஏந்தியாண்டரே,
0: இந்த விக்கிரே அங்கே அப்பாற்பட்ட உத்தாசிகளின் ஊழியத்தை நாங்கள் கேட்கிறோம். அதே போல அவருடைய கர்ப்பத்தின் கனிகள் நறுமக்கள் சேர குழந்தைகள் என்று ஆசீர்வதிப்போம்.
1: ஆமென்.
0: நிறைவேற்றப்படுகிறார்கள்.
1: நன்றி ஆண்டவரே.
0: மண்டலத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல கூலோவர்களே நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களே செய்யப்படுகிறார்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி. ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல, பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:07. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் இந்த ஜெபத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள்.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேளை. எங்களோடு ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க? சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாளில் சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலிருந்து தயாந்தினி தயாந்தனி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் மன்னிக்கணும், பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரட்டம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரட்டத்தோட ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரட்டம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேலை முடிந்த பின்பதாக இலங்கை மனிதன் தீபம் சத்தியவசன நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நோவாமா அங்கு ஹோமில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளவம்மாக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பை விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோட இணைந்திருக்கிறேன்.
1: கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூட அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வல்லமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கர்த்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கர்த்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும் படிக்காக அவனுடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கர்த்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கத்தாவே, அந்த தலையீடுகள் கத்தாவே, அந்த சளிகள் கத்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கத்தாவே, பலவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்த புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழுந்து எழுந்திருக்கத்தக்க பலனப்பா. இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கத்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகோதரனையும். பொறுப்படுங்க கத்தாவே. தௌலியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே, ஆண்டவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே ஆண்டவரே, எஸ்திரா கத்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கத்தாவே நம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி கத்தாவே இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே ஜனவங்களை ஏவி எழுப்பும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழிய தேவைகள் கத்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கத்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னீங்க கத்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய் வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விதமாய் இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கத்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கத்தாவே. சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஆண்டவரே அப்படி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை சொல்ல இந்த செய்திகளை கொடுத்து அநேகர் அதை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை கடந்து வரக்கூடியதான ஒரு கிருபைகளை போடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்களை விட வாய் சொற் பிறக்கும் முன்ன தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கைவல்யம் தேவிச்சுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இவர்களும் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கத்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா. குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல புதிதாக கத்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த வேத வாசனங்களை வாசித்து அநேக மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கத்தாவே, அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ஆண்டவரே ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாய் இருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கத்தாவே. இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அமெரிக்காவிலே இருந்து கத்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வடது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கத்தாவே. அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆய்க்கத்தாவே. ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினையிலிருந்து சிலராவது இழுத்துக் கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போட்டிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு கத்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வருமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. இந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையாய் இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரே பலன் கொடுக்கும்படிக்காக இந்த கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல பாடல்கள் கத்தாவே பாடினவர்களும் ஆண்டவரே பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே நீர் ஏவி எழுப்பினதின் படிக்கத்தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாழ்ந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க மட்டு அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கனகரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, விசேஷித்த விதமாய் சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அந்த தாளந்துகளை வர்ச்சிக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல, தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமைப்படுத்தும் படிக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும், அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தாவே சகோதரியின் வளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேளையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கர்த்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கர்த்தாவே, என்னுடைய சிறு வயதிலே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்ததை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அந்த நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும் படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடும் அவைகள் அதை வாசித்து கத்தாவே, அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே

0: கூட சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்களை செய்கிறவர்களை பொறுப்படுக்கும்படி காய்ச்சபிக்கிறோம். உலகம் பொல்லாத கடந்து போகிறதப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே, நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா. பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்கப்படாத படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்துக் கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டிலே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய், தன் வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே, ஆண்டவரே கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே, இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், காசாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே, எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே. எங்கும் பயம் பீதியாய் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா இருக்கிற ஆண்டவரே தாயாரை தனிமை வாட்டாதபடிக்கு, தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அனாதை இல்லை என்று சொன்னது போல, அநாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல, அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே ஒரு ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜொபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜொபிக்கிறோம். வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கத்தாவே, ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே யார் யார் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் வியாதியை எடுத்து போட மாட்டார் என்று சொல்லி கத்தாவே யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
1: நன்றியம்மா. எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையில மிக ஆசீர்வாதமா இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தை அநேக நாடுகளிலிருந்து எமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோட சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை

0: ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜபங்களில உங்களை நினைவு கூறுகிறோம் சகோதரி.
1: நன்றி நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டேன்னு
0: சொல்லுங்க.
1: தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவ காவண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ.
1: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, திறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சகோதரி நலானி அவர்களோடு இணைந்து ஜபத்தே இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களிலே உங்களுக்கும் ஜப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக ஜப ஊழியர்கள் ஜபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்துவம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குழாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படியென்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால் 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது சிலர் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால் நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீ செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் மண்டையிலே இருப்பவர் யாருமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மாக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகுக்கு என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யாரது? செல்லம்மாக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, உன்ற மனுஷன் வேலைக்கு போட்டாரு?
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: என்ன பிள்ளைய அவளங்காத? இப்ப உன்ற மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனான். வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உன்ற நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ள. அது ஊரறிஞ்ச உண்மை பிள்ள. நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துலதான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதான? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? என்ற மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட சி, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரையே மாதிரி தான் ஒருத்தர கண்டனான். சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 4:06 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். இன்று காலையிலிருந்து ஒலிபரப்பப்பட்ட எமது ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இன்னுமாக இதை கேட்க தவறிய மக்களுக்காக மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்ப ஆயத்தத்தோடு இருக்கிறோம். பாடலோடு இணைந்திருங்கள். மறு ஒலிபரப்பு வர இருக்கிறது. மீண்டும் நாளை காலை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே விடை பெறுவது உங்கள் சோரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேயர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை காலை 21 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி. இன்றைய எமது ஒளிபரப்பிலே இடம்பெற இருக்கின்றது 10 மணிக்கு காலை தெளிதிய தொழிகள் ஆராதனை. அந்த ஆராதனை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜீவ வெளிச்ச நேரத்திலே தேவையான செய்தியை பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் 10:30 வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு இலங்கை நூரடியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை தயாரித்து வழங்குகின்றார். 12 மணிக்கு எமது விசேட நிகழ்ச்சியான இசையமதம் சிறப்பு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். சௌரன் டேனி, சௌரி ஈவிலின் அவர்கள் அந்த இசைக்குழுவில் இருந்து அந்த நிகழ்ச்சியை வழங்குவார்கள். 2 மணிக்கு வேதாமம் வாசித்தல் சௌரி பீலா பாபுவார்கள் வாசிப்பார்கள். இன்றைய ஒளிபரப்பிலே இவற்றை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலில் காலை தெளிதிய துளிகள் நேரத்திலே எங்களோடு இணைந்து ஆராதனை பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்க இருக்கின்றார்கள் சௌதரி டானியா மற்றும் சௌரன் தர்சன் அவர்கள்.

ஆறாம் வசனம் தொடக்கம் 18 வசனம் வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் சொல்லுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோமாக. அன்பு மிரக்கவும் உள்ள தாப்பனே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடே கூட செல்லட்டுக்கும் சுவாமி. உம்முடைய பிறப்பை நாங்கள் இன்னுமாக உணர்ந்து தாழ்மையின் சின்னமாக வடிவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் ஒரு முறை நீர் எங்களை கூட்டி சேரும் வரைக்கும் நாங்கள் ஆவலோடும் பொறுமையோடும் பரிசுத்தமாகவும் எங்களுக்கு உதவி புரியும். கடந்து வந்த மாதங்களுக்காக எங்களை காத்து வழி நடத்தின தயவுக்கு சோஸ்திரம் சொல்லுகிறோம். புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உங்களுக்கு தேவ ஞானமும் பெலனும் எங்களுக்கு ஈந்தரலும். உங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டையிலே மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு ஊழியங்களையும் உம்முடைய சட்டகளி நிழலிலே காத்துக்கொள்ளும். எல்லா கிருபையும் தயவும் மக்குறவருக்கே. ஆமேன்.

0: Our loving and heavenly Father, we thank you for this beautiful day that you've given us. To come before your throne of glory and to praise your wonderful and matchless name.
1: Amen.
0: Lord, you are the God of all gods, the Lord of all lords, the King of all kings. Yet you are our friend and our provider. We thank you for this channel. We thank you for every listener. We thank you for every brother, sister, father, and mother listening. Father, we pray, O Lord, every word spoken and every word sung will touch somebody out there who is in need of your grace and of your love. We thank you, O Lord, for the grace that you've given us to know you as our Savior and Lord. We thank you for your grace and your mercy upon us.
1: Amen.
0: Continue to lead us and guide us and direct us. And if we don't know which way to turn, if we are at crossroads, and if we are faced with circumstances that are too overwhelming, we pray for grace, for your strength. We pray that you will be our strength during our time of weakness. Once again, we commit each and every one of us into your holy hands. We ask and pray all this in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. Amen.
1: Amen. Nandri Savaran Darsan Madam Sauri Tania ஆண்டவருக்கு மகிமையாக ஆராதனை பாடல்களை எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:23. சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இன்றைய ஒலிபரப்பில் 10:30 வர இருக்குது பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுடைய செய்தி. அதனைத் தொடர்ந்து 11:00 இலங்கை நூரலியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை பாஸ்டர் பிலிப் ராஜா வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 12:00 எமது விசேட நிகழ்ச்சியான இசை அமுதம் சிறப்பு நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நாளும் சகோதரன் டேனி சகோதரி ஈவினின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். 2:00 வேதாம் வாசித்தல் சகோதரி பீலா பாபுவார்கள் வாசிப்பார்கள்.
4: ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்கார்பரோ, ஃபின்ச்சன் ஃபின்ச்டின் சந்திப்பில், 416-291-9148.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
6: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளின்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 20 வகை செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான அழகான நாளை கற்று தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். 10:30 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கலாம்.

0: தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நற்செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவன் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்கு இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறார். இப்போ இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நாம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்ற வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விடமாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டுலன்னு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தார். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். அசீரியர்களை கர்த்தர் தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபு காத்து நேச்சரும் பட்சித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 34 வசனம், பாபிலோனின் ராஜாவாகிய நேபு காத்து நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபு காத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாடிக்கொண்டு போனான். பாருங்கள், எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச்சரியாக ஆண்டவர் பாபிலோனினுடைய ராஜ்யத்துல நியாயம் விசாரித்தார். நேபுகாத்நேச்சார் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்துல அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7 வசனம், அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல் அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமில் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஒசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறது இல்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு அவர் செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3 இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் நியாயத்திற்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கேற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் போது மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு, அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது, அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது, எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையிலெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. வாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? 12வது அதிகாரத்துல வாசு பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவளை யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்குரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது, உங்களுக்கு விரதம் எழும்ப முடியாது, உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார், எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார், அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார், அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார், அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள், நம்மை யாரும் பட்சிக்க முடியாது, நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கொடுத்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகுன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனின் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரன், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுல சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க வருவார். அவ்வளவு வேலை கிடக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ணார். பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார். மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு. ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார். சத்தமாய் வாசித்தார், எபூசியர எமோரியர குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிச்சார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ நாலஞ்சு பேரை சொன்னான், ஏழு பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து கொத்திருச்சு. அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும்போது, நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும், யார் வந்தாலும், அவங்க நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாயம் விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறுபிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்புரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 12 இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டாள் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குறித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டியோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2:3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 Peter 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2 கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3 வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம், அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உம்முடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் கைவில்யம் டேவிட் அவர்களே, ஆசீர்வாதமான செய்தியோடு எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: அடுத்து வர இருக்கிறது இலங்கை நுவரலியாவில் இருந்து சிறுவர் தோட்டம் அருமையான ஊழியர் பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை ஒழுங்கு பண்ணி வழி நடத்த இருக்கிறார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 11:03 சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை நுவரெலியாவில் இருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி.
2: வணக்கம். வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க இலங்கையின் மத்திய மலை நாட்டின் நுவரெலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க அனைத்த வகை என்னோடு தபிதா, பெஞ்சமின், பெரில், பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கும் சிறுவர் பூங்கா குழுவினர்.
3: ஹலோ வென்சனன்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? எவ்வளவு சீக்கிரம் எழும்பு, நானும் இந்த பேருக்கு போக லேட் ஆகுது. எல்லா திங்ஸும் எங்க? ஓகே ஓகே, குயிக்க ரெடியாகும், குயிக்க ரெடியாகும். இல்லாட்டி நம்ம ட்ரெயின மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் வர்க்குக்கு போக முடியாது. ஓகே ஓகே, எல்லாம் ஓகே, ரெடி ஆகிட்டோம். வேர் இஸ் மை பேக்? ஓகே ஓகே, ஐ டுக் இட். மை பென், மை ஃபைல் ஃபார்மட் and bottle, water bottle. Oh no, okay, one thing is missing. What is that? Mother, where is my lunch box? Every day I should call like this. You are very late. Okay, you quickly. Okay, thank you. Okay, now I'm quickly. If you are late, I'm going to go 10 minutes. அப்பா, 5 மினிட்ஸ்க்கு முன்னிட்டே வந்துட்டோமே. உங்களுக்கு என்ட்ரி ஆகும். இது என் ட்ரெயின் இல்ல, இது இன்னொரு நிறைய பேர் போற ட்ரெயின். என் ட்ரெயின் இன்னைக்கு லேட் ஆக போடையோ? அது யாரும் பார்த்த முகமா இருக்கே. அது அனிதாக்கா தானே? பேசுவோமே. வணக்கம் அனிதாக்கா.
4: வணக்கம் கிஷோ. இன்னைக்கு வர்க்குக்கு போகலையா? நீங்கள் வளமையாக ட்ரெயினில் தானே போவீங்க? இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் போக போகிற அந்த 101 ட்ரெயின் வந்து கொஞ்சம் தாமதமாக, 15 நிமிஷம் தாமதமாக வருமா?
3: அப்படியாக்கா, ரொம்ப நன்றி. வீட்டில் இருந்தால் அவசரப்பட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சிறுவர் பொங்கலுக்கு வராதனால உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஸ்டப்பாக இருக்கிற அந்த ட்ரெயின் இனிமேல் எப்போ எடுக்கும்?
4: ஒரு 5 நிமிட்ஸில் எடுத்துருவாங்க. இப்போ தான் மக்கள்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க உடனே, அங்கே பாருங்களே, அங்கே பாருங்களே, அந்த 3rd கிளாஸ்லேருந்து இறங்குறாரு. அவர் பாருங்க, இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம், அவரே தான். அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவர் பூங்காக்கு வராதனால பார்த்து கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகிவிட்டது. அவருக்கு ஏதோ சோகம் போல, எந்த நேரமும் சோகமாவே இருக்காருன்னு என்னோட தங்கை கூட வீட்டுக்கு வந்த போது சொல்லியிருந்தார்.
5: வணக்கம் அக்கா.
4: வணக்கம் ரோய், வணக்கம் ரோய். எப்படி இருக்கீங்க?
5: எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். நானும் கிஷோவும் தான் உங்களை பார்த்து இப்ப உங்ககிட்ட வருவோம்னு நினைச்சோம். நீங்களே எங்ககிட்ட வந்துட்டீங்க. நீங்கள எங்க போய் வந்தீங்க ரோய்?
5: நான் சிறிய இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அக்கா.

0: நீங்க சிறுவர் பொங்கனாக்கும் வரல, போன் கூட பண்ணல, ஏதாவது பிரச்சனையா? உங்களை பார்க்கவே ரொம்ப சோகம் வேற இருக்கீங்களே.
1: இல்லக்கா, ரெண்டு மூணு மாசமா சிறுவர் பொங்காக்கு வர ட்ரை பண்ண, என்னால முடியல.
0: நான் உங்க பின்புறம் நிறைய பெட்டிகள்லாம் வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறதே, தபிதா தானே?
1: நானும் அவர்களும் தான் சென்று வந்தோம்.
0: என்னால வர முடியலன்னு சொல்றீங்க, என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்களே.
1: சொல்றேன்க்கா, கேளுங்களே. என் அம்மாவுக்கு ரொம்ப சுகஹீனம், உடல் வருத்தம், நடக்க கூட முடியல, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. என்ன தவறி வேற யாரும் இல்லை, அவங்கள பார்த்துக்க வேற யாரும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அறிவிக்கவும் முடியல. அதனால தான் சிறுவர் பூவாக்க என்னால வர முடியல.
0: அப்படியா ரோய், எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதே. யாரு, நம்ம தபிதா கூட எனக்கு சொல்லவே இல்லையே, அவங்களும் வேலை போறனால சொல்லல போல.
2: சோரிக்கா சோரிக்கா, நான் சொல்ல மறந்துட்டேன்க்கா.
0: உங்களுடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரோய்.
1: நான் பல இடங்களை மறந்துடுத்து பார்த்துட்டாக்கா. சரி, வரவே நோய் குணமாகவே இல்லை அம்மாவுக்கு. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால என்ன செய்யுது புரியலாக்கா.
0: ஒன்றும் கவலைப்படாதீங்க ரோய்.
2: ரோயோட பழகினவங்க அவங்க உறவினர்கள் யாரும் கூட அவங்க அம்மாவை வந்து பார்க்கலையா அக்கா? நாங்கள் இருவரும் அவங்க அம்மாவுக்காக மறந்துவாகத்தான் சென்று வருகிறோம். அந்த உறவுகள் ஃபோன் கூட பண்ணுறது இல்லையா அக்கா? நீங்களாவது இப்படி நல்லா விசாரிக்கிறீங்களே அக்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கா.
0: ரோய், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுதான் உலகம். அவரவர் என்னென்ன வேலையில இருக்கிறாங்களோ, எப்படி இருக்காங்களோ நமக்கு தெரியாதே. நம்ம ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்கணும்? ஆனா ஒன்று மட்டும், யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டியும் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், உங்களை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். எதை குறித்தும் யோசிக்காதீங்க ரோய்.
1: அக்கா, எனக்கு சரியான வேதனையா இருக்கு அக்கா. பல வைத்தியர்களை நான் தேடி போயும் சரியா வரலக்கா. அம்மாவின் உடல் பலவீனம் சரியா வரும்னு எதிர்பார்த்தோம், அப்படி ஒன்றுமே நடக்கலக்கா.
0: கவலைப்படாதீங்க ரோய், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமானும் கொள்ளை. வசனங்கள் 14 வசனங்கள், 15 வசனங்கள் என்று இவ்வாறு கூறுகிறது ரோய். ரோய், எப்பயுமே அனைத்து உங்கள் வேதனைகளையும் தேவனிடமே ஜபத்தின் மூலம் தெரிவியுங்கள் ரோய். கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். விசுவாசம் காத்திருங்க ரோய். விசுவாசமானது நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது, அது ஒரு ஆயுதம் ரோய்.
2: நாங்க இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம் அக்கா.
0: இப்ப எனக்கு வேதத்துல ஒரு காரியம் ஞாபகம் வருது, அது சொல்றேன் ரோய். லூக்கா 12 அதிகாரம்.
3: அக்கா அக்கா, அது லூக்கா 12 அதிகாரம் இல்ல, அது லூக்கா 8 அதிகாரம்.
0: சரியா சொன்னீங்க கிஷோ, நன்றி கிஷோ. லூக்கா 8 அதிகாரம், 43-48 வரை. அந்த அதிகாரத்துல அந்த வசனங்களுக்கு இடையில யார் இருக்கா தெரியுமா? அந்த ஸ்திரி பெரும்பாடல் ஸ்திரி என்று அழைக்கப்பட்டவள். 12 பெரும்பாலுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரி இயேசுவை கண்டு அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீ என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி, நான் தான் என்று முன்பாக வந்து கூறினார். அப்பொழுது அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ என்றார். இப்படி அந்த பெண் குதிரைப்பெருக்கோடே எத்தனை வருஷமா கஷ்டப்பட, 12 அவள் எல்லா காசுகளையும் செலவழித்து ஆஸ்திகளை விற்று சுகமாக கூட வாழாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். அவள் வேதனையோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்டாள். ஆனால் அவளிடம் இருக்க அந்த நோய் நிமித்தமாக அவளுக்கு வெளியே போக முடியாது என்று அந்த ஊர் சட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு அவரை எப்படியாவது சந்திப்பேன் என்று சிந்தித்து கொண்டே அவள் இருந்தாள். ஒரு நாள் எதிர்பாராமல் அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சத்தம் ஆரவாரம் வெளியே கேட்டது. அவள் வெளியே எட்டி பார்க்கிறாள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்தாள். யாருக்கும் தெரியாம கஷ்டப்பட்டு அந்த சன நெருக்கத்தின் மத்தியில நெருக்கப்பட்டு மடிந்து அவரிடம் போனார். அவ்வளோ போக முடியாது என்றாலும் முயற்சி செய்து போறார். கஷ்டப்பட்டு சூழலை எதிர்பார்க்காம யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கிறிஸ்து இயேசுவை தேடி போனார். ஏன்னா அங்குள்ள யூதர்கள் இந்த நோய் உள்ளவர்களை வெளியே வரக்கூடாது, வீட்டிலே பூட்டி வைங்க, வெளியே வந்தால் அவங்கள கொச்சப்படுத்தி உள்ளுக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாவற்றையும் எதிர்பார்க்காம இயேசு கிறிஸ்துவை உண்டாக வைத்து அவரை தேடி சென்றார். இந்த நினைந்த சன நெருக்கத்தின் மத்தியில் வஸ்திரத்தின் ஓரலை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலித்தோடு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், தன்னை தாழ்த்தி குனிந்து அவர் பாதுத்தறக்கி அந்த சன நெருக்கத்தின் மத்தியில் குனிந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவள் குணமானாள் என்பதை அறிந்தாள். உடனே இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீசர்கள் நம்மதல்ல, வேதத்தில் வாசித்தது போல இவ்வளோ ஜனம் உண்மை சூழ்ந்திருக்க, எத்தனை பேர் உண்மை தொட்டிருப்பார், நீ என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்பீர்கள் என்று கேட்டார்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இல்லை, யார் என்னை தொட்டார்கள், இன்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னாராம். உடனே அந்த பெண், நான் தான் உண்மை தொட்டேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக வந்தார். இது என்ன விளங்குது என்றால், எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்காம, நிலைமை யோசிக்காம, மற்றவங்களை யோசிக்காம, விசுவாச ஓட்டத்தில் தன்னை தாழ்த்தி முயற்சி செய்து தேவனுடன் சேரும் மட்டும் தேவனை தேடினாள். அது ஒரு பெரிய காரியம். எங்களை கைவிட்டாலும், சூழல் பிரச்சனை நமக்கு வந்தாலும், எதிர்மறையா நின்றாலும், மற்றவங்க நம்மளை நோக்கி பார்க்காவிட்டாலும், நாம் எதிர்பார்க்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வருவார். நிச்சயமாக உங்கள் அம்மா சுகம் பெறுவார். ரோய் ஒரு எடுத்துக்காட்டுத்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா. அவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: மிக ஒரு அருமையான காரியம் அக்கா. ரெண்டு விஷயம் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். அன்னை தாழ்த்தி விசுவாசத்துடன் இருக்கணும், ஆண்டவரே கிறிஸ்து விடுதலை கொடுப்பார்.
2: அப்படித்தானே அன்னைக்கு மாத்தாள் மரியாதை அக்கா விசுவாசத்துல காத்திருந்தாங்க.
0: சரியா சொன்னீங்க தபிதா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி தனக்கான விசுவாசத்துல அவங்க காத்திருந்தாங்க, தன் சகோதரனையும் உயிர்ப்பித்தாங்க. நிச்சயம் நீங்க சரியான காரியத்தை சொன்னீங்க தபிதா. அவர்கள் இருவரிடமும் சரியான காரியம் இருந்தது. கிறிஸ்து வருவார், தன் சகோதரனை உயிர்ப்பிப்பார், கிறிஸ்து இருக்கும் இடத்தில் மரணம் இல்லை அப்படின்னு அவர்கள் அறிந்திருந்தாங்க. அவர்களின் விசுவாசம் தன் சகோதரனை உயிர்ப்பித்தது. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்னு இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு. உடனே மார்த்தாள், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், உம்மை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று நான் நம்புவதோடு, இரு உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அவளின் விசுவாசம் மரியாளின் விசுவாசம் ஆகிய இரண்டுமே லாசரை உயிர்ப்பித்தது. அதே மாதிரி தான் அந்த சமாரிய ஸ்திரீ, மெசியா வருவார், எல்லாவற்றையும் எனக்கு கண்டித்துணர்த்துவ என்ற விசுவாசம். இவர்கள் மூன்று பேருமே விசுவாச ஓட்டத்தில் தனக்கு கிடைத்த பாதையில் ஓடுகிறார்கள். ஆகவே ரோய் பயப்படாதீங்க, விசுவாச பாதையில் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோட அம்மாவுக்கு விடுதலை தருவார். அந்த பெரும்பாடு ஸ்திரீ போல தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு இருங்க. ரோய் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி அல்ல. வெறுமனமே தேவாலயத்துக்கு சென்று வந்துட்டு முழு மனதுடன் அவரை தேடுவதும் இல்லை. நாமாவது இவ்வப்பெண்ணை போல சூழலையும் பிரச்சனையும் எதிர்பார்க்காம மற்ற எல்லா வேதனையும் விட்டு எல்லா காரியத்தையும் கிறிஸ்து இயேசுவை முதலிடம் கொண்டு அவரை நாம் நாடுவோம். அப்போது நாம் மறித்தாலும் பிழைப்போம்.
1: மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பெயரில் பட்டுதலா இருப்பதே நலம் அக்கா.
0: ஆமாம் ரோய், அவர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார்
1: அக்கா. நான் அனுதினமும் ஜெபிச்சேன், இருந்தாலும் இந்த காரியத்தை நான் கேட்டவுடன் உங்கள் நிமித்தமாக இன்னும் என் தேவனுக்கு என் விசுவாசம் நிலை கொண்டது. உங்களுக்காகவும் எங்க அம்மாக்காகவும் ஜெபிங்க அக்கா.
0: நிச்சயமா ரோய் கத்தர் அடுத்த ஒரு சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் போது கத்தர் நிச்சயமா உங்களுடைய அம்மாவுக்கு விடுதலை அளித்திருப்ப என்ற விசுவாசம் எனக்கும் இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கவனமா சென்று வாருங்க ரோய்.
3: அக்கா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குள் பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என் ட்ரெயின் வந்துருச்சக்கா, வாங்க.
0: ஓகே கிஷோ, நல்லபடியாக விசுவாசி குறித்து இரண்டு வார்த்தைகளை சொன்னீர்கள். நீங்களும் இந்த இடத்துல நம்ம நால்வர் சந்தித்திலிருந்து ஒரு விசுவாசத்தில் திடன் கொண்டு நம்ம காரியத்தை நோக்கி ஓடுவோம். வாங்க, ட்ரெயின் வந்துருச்சு, போவோம்.
4: ஆமென். பிள்ளைகள் அனிதா மற்றும் பெஞ்சமின், பெரில், தபித்தால் மற்றும் ஸ்டெல்லா அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இன்றைய ஒலிபரப்பிலே ஜெபிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்திலே 11:19 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம். அடுத்து 12 வர இருக்கிறது எமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நேர் விருப்பு பாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகவும் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 11:27, 12 மணிக்கு வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி இசையமுதம் பாடல் நேர் விருப்பு பாடல் நேரம் 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. அன்பு உறவுகளே,

0: டேனி
1: அங்கிள் கேக்குதா?
0: எஸ் ஓகே நா ஸ்டாண்ட் பையா. டேனி
1: அங்கிள் கேக்குது?
0: ஓகே ஸ்டாண்ட் பையில இருங்க.
1: ஓகே அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: வணக்கம் அன்பு உறவுகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமை அலைகளின் விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னும் கூட மிக சிறப்பான ஒரு பாடல் நிகழ்ச்சியை வழங்க எமது இசைக்குழுவினர் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஆண்டவருடைய கிருபை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆண்டி
1: எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் ஆண்டி கொஞ்சம் பரவாயில்ல.
1: ஓகே, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கு.
0: ஆமா, இன்றைக்கு பூர்ண சுகத்தோட இருக்கிற உங்களுடைய ஜபங்களுக்கு நன்றி. டானிய, நீங்க இந்த முறை கொஞ்சம் நல்லா

0: பண்ணிட்டீங்க, அவரை கொஞ்சம் இடம் கொடுங்க அவருக்கு.
1: ஓகே
0: இன்றையாலும் கூட ஆண்டவர் மகிமையாக நல்ல பாடல்களை பாடி கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்தரிக்க இருக்கிறீர்கள். அன்பும் இரக்கம் இருந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவே, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதிவரை முற்றுமாக உம்முடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், எமது கலையத்தோடும் கூட இருக்கட்டும். ஐயா, வருகிற மக்கள் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற பாடல்களாக கேட்டு அதை இந்த பிள்ளைகள் பாடி அநேக மக்களுக்கு, ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் போய் சேர உதவி செய்யுங்க. உமக்கே எல்லா கணம் துதியும் கொடுக்குறோம், எங்களை தாழ்த்துறோம், உண்மையை வைத்துறோம். இயேசு கிறிஸ்து நீ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். சரி, இன்றைய நாளும் நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள். பின்பதாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில் பதிவு செய்கிற பாடலை நாங்கள் கேட்கலாம். அது மாத்திரமில்லை, அன்புறவுகளை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாகவே அழைக்கலாம். எங்கிருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச, அதாவது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்தில் நீங்கள் அழைத்து நேரடியாகவே உங்கள் பாடலை ஒரு ஈவிலினிடம் கேட்கலாம், மற்றும் டேனியோடையும் நீங்கள் பேசலாம். முடிந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை கமெண்ட் பண்ணுங்கள், அப்ரிசியேட் பண்ணுங்கள், உங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பல வழிகள் இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளாவிட்டாலும் அங்கே இருந்து கொண்டே உங்களோடது உங்களால் பல விதத்தில் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேர உதவி செய்ய முடியும். எனவே உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ முதலாவதாக ஒரு பாடலை பாடி இயக்கத்துடைய நாமத்தை முகப்படுத்தி பின்பதாக விருப்ப பாடல்களை சொல்லியிருக்கோம். நீங்கள் தாமதிக்காமல் விருப்ப பாடலை எழுதுமாறு, அதாவது வாட்ஸ்அப்பில் எழுதிவிடுங்கள், வாட்ஸ்அப்பில் அழையுங்கள். 4 2 5 3 0 0 8 7 இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். அதோட மூன்றியலுக்கு இலவச இலக்கம் இருக்கிறது. மூன்றியல் வாழ் மக்கள் நீங்கள் இலவசமாகவே எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அதையும் உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். எனவே நேரத்தை தாமதமாக்காமல் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றியல் வாழ் மக்கள் 5 1 4 4 4 7 5 9 9 என்ற இலவச இலக்கத்தில் அழைத்து உங்கள் பாடல் தெரிவுகளை கூறிக்கொள்ளலாம். சரி, இதோ நேற்றுக்குள்ளே நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஆரம்ப பாடலையே பாடுங்கள்.
1: ஓகே அங்கிள்.

0: அருமையான ஆரம்ப பாடல். கர்த்தரை எப்பொழுதுமே நாங்கள் நினைவில் வைத்திருக்கொள்ளும், வேண்டும் மறவாதே என்ற பாடலை பாடி ஆண்டவரே நாம் உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள் டேனி.
1: அங்கிள்,
0: உங்களோட வலிமை கொஞ்சம் கூட்டுங்க. மாஸ்டர் வலிமையில் உங்களோட வலிமை கூட்டுங்க கொஞ்சம்.
1: ஓகே,
0: நாட் மச். ஓகே, அடுத்த பாடல் பதிவு வரும் வரைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடலாம். அன்பு உறவுகளை அனைவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பாடல் தெரிவுகளை ஃபேஸ்புக்கிலோ அல்லது யூடியூப்பிலோ பதிவு செய்யுங்கள், அல்லது நேரடியாக 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். அழைத்து உங்கள் பாடல் தெரிவுகளை கேட்கலாம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இது நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. அவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடல் மூலமாக மகிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இதில் எல்லோருமே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமில்ல, மூன்றியல் வாழ்வாக்கள் இலவச இலக்கம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை அறவி எடுத்து வாருங்கள். 5 1 4 4 4 7 7 5 9 9 என்ற இலக்கத்தில் மூன்றியல் வாழ் மக்கள் அழைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்கிறோம். அந்த நேரத்தில் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பாடலை பாடுறீங்களா?
2: ஆமாம் அங்கிள், இன்னொரு பாடல் பாடிடுறோம். அதுக்குள்ளே வேற நேயர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பாடலை பாடி

0: ஆமேன். அருமையான பாடல், வாழ்த்துக்கள். எங்களோடு ஆண்டனி அவர்கள் கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து இணைந்திருக்கிறார்கள். யூடியூப்பில் ஒரு பாடல் தெரிவி கேட்டுக்கிறார்கள்.
1: ஆமாம் அங்கிள், நான் நேசிக்கும் தேவநேசு என்னில் ஜீவிக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடல் அது.
0: ஆமேன். இப்பொழுது நாங்கள் மல்லிகா டொரண்டோலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உங்களோட பேசுவதற்காக. பிரைஸ் லார்ட் சகோதரி.
2: வணக்கம் பிரதர் மல்லிகா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
0: சரி,
3: நீங்க அழைக்கிறதே சௌகரியம் இவிலினோட பேசுறதுதானே பேசுங்க வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சகோதரி நீங்க சோமா இருக்கிறீங்களா நீங்க பாக்குறீங்களா நீங்க சும்மா இருக்கிறீங்களா?
2: என்ன
0: பாட்டு?
2: நான் வந்து கேக்குற பாட்டு, யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
0: ஓகே,
2: அது சகோதரி தெரியும், பாடி இருக்கிற
3: பாடிடலாம். ஓகேம்மா.
2: சகோதரி
3: யார் என்ன கைவிட்ட கண்டிப்பா பாடுறேம்மா. ரொம்ப நன்றி, தேங்க் யூ, தொடர்ந்து பாருங்க. ஓகே,
2: நன்றி,
4: தேங்க் யூ ஆண்டி.
2: ஓகே ஓகே ஓகே.
0: ஆமா, அடுத்து யார் எங்களோட இணைந்துக்கிறாங்க? பேபி சரவண் இணைந்துக்கிறாங்க நினைக்கிறேன் பேஸ்புக்ல. அடுத்ததா குளோரி விக்டோரியா, அது உங்களுடைய ஃபேமிலி. அம்மா வாழ்த்துக்கள் சகோதரி. குளோரி விக்டோரியா அவர்களே, உங்க போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். பேபி ஷரோன் ஒரு பாடலை கேட்டுக்கிறார்கள். போற்றி துதிப்போம் என் தேவா, தேவாதி தேவனே,
3: தேவ தேவனே. ஆமா,
0: அந்த பாடலோடு நாங்கள் இப்பொழுது தற்போதுக்கு இணைந்திருக்கலாம். அடுத்து ஆண்டனி அவர்களும் ஒரு பாடலை நீங்கள் சொன்னீங்க, நல்ல ஒரு பாடல் உண்டு. ஆண்டனிக்காக அந்த பாடலை முதல் எடுத்து வரலாம். தோரன் ஆண்டனி கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இணைகிற மக்கள் நீங்கள் எந்தெந்த சிட்டி என்று எங்களுக்கு தெரிவித்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும், அதையும் தெரிவிங்கள். அது மாத்திரமல்ல அழைக்கலாம், 6 4 7 3 3 8 5 5 9 ஆண்ட இலக்கத்திலே அழைத்து நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை நேரடியாக சகோதரி ஈவரினோடும் டேனியோடும் பேசி நீங்கள் பாடலை கொடுக்கலாம். அவர் அந்த பாடலை முடிந்தவளவுக்கு உடனடியாக பாடுவார்கள். ஆண்டோடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீங்க
3: அங்கிள்? யூடியூப்ல பிரதர் ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடிட்டு வரேன்.
0: ஓகே,
3: அவங்க பாட்டு பாடிட்டு நான் அப்புறம் ஃபேஸ்புக்கு வரேன்.
0: ஓகே.

0: வாழ்த்துக்கள். அருமையான பாடல் சகோதரன் ஆண்டனி அவர்கள் மன்னிக்கோணம் சென்னையிலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்? பெவிடிய பாடலா அல்லது மல்லிகா அவர்களுடைய?
1: மல்லிகா அம்மாக்காக பாடிடலாம்.
0: ஆமா சோரி மல்லிகா,
1: அது பாடிட்டு ஃபேஸ்புக் வரேன்.
0: ஓகே பாடிடுவோம். சோரி மல்லிகாவுக்காக இந்த பாடல் விருப்ப பாடல். அவனுடைய நாமம் ஒன்றே மகப்பட்டும்

0: நீங்கள் அன்பு உறவுகள், நீங்கள் அதாவது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் மெருகூட்டலாம். 6473855962 இலக்கத்திலே அழையுங்கள், அல்லது 4623 5 7 7 இலக்கத்தில் அழைக்கலாம். அத்தோடு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இந்த பாடல் என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் என்று நீங்கள் பதிவு செய்யலாம். நேரத்தை தாமதமாக்காமல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக கலந்து சிறப்பீங்கள் என்று உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். இதோ சௌரி மல்லியாவுக்கான விருப்ப பாடல் இப்பொழுது பாட இருக்கிறார்கள். சௌரி ஈவ்லின்
1: படியலாம்.

0: நேயம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார் என்ற அருமையான நல்ல பாடலை விருப்ப பாடலாக கேட்டுத்தார்கள். டொரண்டோவிலிருந்து சௌரி மல்லிகா அவருடைய பாடல் ஒலித்தது. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் ஒரு பாடலை பாட முடியுமான்னு கேட்டு அதாவது வாய்ஸ் இதில் விட்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்கலாம் என்ன பாடல் அவர்கள் கேட்கிறார்கள் என்று. கேட்குறீங்களா?
1: ஓகே அங்கிள், கேட்கலாம்.
2: ப்ளீஸ் த லார்ட் பிரதர், இந்த இசையமுதம் நிகழ்ச்சியில் மகள் ஈவிலின் வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி அருமை துதிப்பேன் பாடல் அவள் பாட முடிந்தா அவட்ட கேளுங்க, பாடுவா வேண்டாம் பாட சொல்லுங்க பிரதர். மகன் டேனியையும் ஈவிலினையும் கத்தத்த அமை ஆசீர்வதிப்பேராக. அமேன்.
0: அமேன். நன்றி பிரீம் ரோஸ் அவர்களே. ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். நிச்சயமா இந்த பாடல் பாடுவீங்களே?
1: கண்டிப்பா அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்க வாய்ஸ்ல அந்த பாட்டு கேட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெர்மனில இருந்து கூப்பிடுறாங்களா அங்கிள்?
0: ஆமா, ஜெர்மனில இருந்து.
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா பாடுறாங்க அங்கிள் அவங்களுக்காக இந்த பாடல். அவங்க முதல் தடவையா வரனால அவங்களுக்கு இந்த பாடல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடிடலான்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு. அவங்க இன்னைக்கு தான் முதல் முறையா வராங்கல்ல?
0: இல்ல, அவங்க நீண்ட நாளா இருக்கிறாங்க, இப்பதான் முதல் முறையாக பாடல் கேட்கிறார்கள். இது யார் என்றால், இது யார் என்றால், நெதர்லாந்துல இருந்து எங்கட கிதியோனுடைய மாமியார்.
1: ஓ சரி சரி, கிதியன் பிரதர் தெரியும், இவங்களை தெரியல. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் அவர் வரல, கிதியன் பிரதர் வரல.
0: கேட்டுக்கின்ற பேர் நிச்சயமாக வருவார் நான் நம்புறேன். ஆமா, நீங்கள் எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அழைக்க உங்களுக்கு முடியாவிட்டால் வாய்ஸில் என்ன பாடல் என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம், அல்லது எழுதிவிடலாம், அல்லது அழைக்கலாம், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருவோம். சரி, அடுத்த பாடல் கேட்க இருக்கிறோம்.
1: ஆமாம் அங்கிள், அருண் ரோஸ் ஆண்டி அவங்களுக்காக அவங்களோட பாடலை பாடிட்டு நான் வரேன். ஏன்னா அவங்க முதல் முறையாக வந்திருக்கனால அவங்களுக்கு இந்த பாடலை பாடிடுவோம். ஃபர்ஸ்ட்
0: பாடிடுவோம்.

0: ஈவ்லின் டேனி அவருடைய அவருடைய சைடில் ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறது, கூடிய விரைவில் சரியாகும் என்று நான் நம்புகிறேன். உங்களோடு இணைந்திருங்கள்.
1: அங்கிள் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அங்கிள்
0: கனெக்ட் ஆயிட்டா? ஓகே. அந்த பாடல் அதாவது அடுத்த அதாவது ரெண்டா சரணம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் கேட்டது, பரவாயில்ல.
1: ஓ
0: திரும்ப பாடம்
1: பாடிடலாமா அங்கிள்?
0: பாடிடுங்க.
1: பாடிடலாம் பாடிடலாம் பாடிடலாம்.
0: என்ன நடந்தது?
1: பாடல் முழுசா கேக்கணும்.
0: சரி செய்தீங்களா?
1: இங்க ஏதோ ஸ்டக் ஆயிச்சு. இல்ல ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ ஸ்டக் ஆயிச்சு அங்கிள். நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் ஆயிச்சு எனக்கு தெரியல. அப்ப முடிச்ச பிறகுதான் நான் தெரிஞ்சது.
0: ஓகே பாடிடுவோமா?
1: நான் திரும்பவும் அம்மாக்காக இன்னொரு வாட்டி பாடிடலாம். ஓகே.

0: அருமை. மீண்டுமாக அவர்களுக்காக அந்த பாடலை முழுவதுமாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். அடுத்து யாருடைய பாடலே பாட இருக்கிறீர்கள்? அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 2 இலக்கத்தில், அதிலேயே நீங்கள் ஆடியோ மெசேஜ் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க தயங்காதீர்கள், அறிவியுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மாத்திரம், நிகழ்ச்சி ஆண்டுக்கு மகிமையாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: மம்மிக்காக அங்கிள்.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு ஃபெபி ஷேர்.
0: அதுக்கு பின்பதாக ஃபெபிக்காக பாடுவோம்.
1: பாடிட்டு அவங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன் அங்கிள். இல்லைன்னா
0: அப்படியா?
1: அவங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அம்மா பாடி முடிச்சுட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு தூங்க போயிருவாங்க. மம்மி வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாடலாம் மம்மியோட பாடிடுறேன்.
0: ஓகே,
1: ஃபெபிக்காக பாடிடுறேன். ஓகே.

0: பியூட்டிஃபுல், அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடர்ந்து சிறப்பான இசையமைந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அநேகர் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் பங்காளராக மாற உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். இலவசமாக நீங்கள் அழைத்து எங்களோடு பேசிக்கொள்ளலாம். பாடல் தெரிவுகளை சோரி ஈவிலனிடம் கூறலாம். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். அல்லது பாடலை ஆடியோ வாய்ஸாக நீங்கள் பதிவு செய்யலாம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்கள் பதிவுகளை வைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். மொன்றியல் மக்கள் கூட இலவசமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கான இலக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்? அம்மாவோட பாட்டு, அம்மியோட பாட்டு.
1: ஆமா அங்கிள், அப்படியே ஒரு ரிக்வெஸ்ட். யூடியூப்ல வந்து அவங்க உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க.
0: அந்த பாடிருமா அந்த பாடல்?
1: அதே மாதிரி இன்னொரு பாடல், இல்ல இன்னொரு பாடல் அதே மாதிரி இருக்கு.
0: என்ன பாட்டு அது?
1: ஓகே ஓகே, இல்ல உண்மை அல்லாம் ரெண்டு
0: பாடல்கள் டானி பாடுது தான். சரி, உண்மை அல்லாமல்
1: எனக்கு யார் உண்டு,
0: அந்த
1: பாட்டு தானா?
0: அந்த பாட்டு தான்.
1: ஓகே ஓகே, அது ஒரே மாதிரியில் இருக்குல்ல, ரெண்டு மூணு பாடல் இருக்கு, அதனால கேட்டேன்.
0: ஓகே ஓகே
1: ஓகே. அவரோட பாடல் பாடிடணுமா அங்கிள்?
0: ஆமா, அவரோட பாடலை பாடிட்டு அப்புறமா நீங்க மம்மியோட பாட்டை பாடுங்க.
1: சரி ஓகே, பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல் திரிவு. கிறிஸ்தோபர் கனரெட்டும் அவர்கள் கேட்டிருந்தார்கள், உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? ஆண்டோட நாம ஒன்றே மயப்பட்டது. சிறப்பாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் டேனி, உங்களுடைய பின்னணி இசைக்கும் நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஆமீன். அடுத்து மம்மியில பாட்டு பாடிடுவோமா?
2: ஆமா, பாடிடலாம்.
0: பாடிடலாம்.
2: ஓகே.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுடைய மம்மியில பாடலா? அவங்களுக்கு இந்த பழைய பாடல். அவங்களோட பேர் என்ன? குளோரியாவா?
1: குளோரி
0: விக்டோரியா. சரி, இப்பொழுது எங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு அன்பு சோரன் இணைந்திருக்கோம். பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி
0: இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஈவினிங்கோட பேசி கொள்ளுங்க. நீங்க உங்களோட பேரை சொல்லுங்க. ஈவினிங்
2: எப்படி இருக்கீங்க?
0: மும்பைல இருந்து சீனிவாசன் நினைச்சுக்கிறார்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நல்லா வரல நீங்க.
2: ஆமா,
1: பிஸி ஆயிட்டீங்களா? ஓகே,
2: ஆமா ஆமா.
1: சொல்லுங்க.

0: மரியா அவர்கள் அழைத்திருந்தார்கள் டொரண்டோலிருந்து. வணக்கம் சோதரி மரியா.
1: வணக்கம் மரியா, அழைக்கிறேன்.
0: என்ன பாட்டு கேளுங்க. ஈவிலின், ஈவிலின் மரியா சோதரி இணைந்திருக்காங்க.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். அம்மா பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆமென். கர்த்தருடைய கிருபையில தான் ஜெபமா இருக்கிறோம்.
2: ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றி உங்களோட பாட்டுகளுக்கு. எனக்கு ஒரு பாட்டு தாங்க. என்ன உங்களோட, உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது ஐயா.
2: ஓகே.
0: உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது ஐயா. அந்த பாடு
1: தெரியுமா?
2: தொடர்ந்து பாருங்க. நன்றி.
0: பாடிடுவோமா? சோரி.
2: பிரதர் ஸ்ரீனிவாசனோட பாடல் பாடிட்டு
0: பாடிடலாம்.
2: ஓகே.

0: ஆமேன். அருமையான பாடல். இந்த பாடல் சௌரன் ஸ்ரீனிவாசனுக்காக எடுத்து வந்தது. ஆமா சார், நல்ல ஒரு பாடலை கொடுத்துக்கிறார் இந்தியா பம்பையில இருந்து. நன்றி ஸ்ரீனிவாசன். அடுத்து சௌரி சிந்தர்லா அணைஞ்சிரு, சிந்தர்லா அணைஞ்சிருக்கிறாங்க. அப்படியா? ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. சிந்தர்லா எப்படி இருக்கிறீங்க? உங்க அவருடைய மகன் தீமேத்தி எப்படி இருக்கிறாரு?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கிள். எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. தீரன்
0: எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்களா?
1: ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க.
0: வாவ்,
1: எல்லாம் ப்ளே ஸ்கூல். ஆமா,
0: நேற்று தான் பிறந்த
1: ப்ளே ஸ்கூல். ஆமா, ப்ளே ஸ்கூல் போறாங்க.
0: ப்ளே ஸ்கூல், குட் குட்.
1: சின்ன, ஆமா சின்ன, இன்னும் ஸ்கூல் போல, ப்ளே ஸ்கூல் போறாங்க.
0: குட் குட் லேர்னிங். வாழ்த்துக்கள் சிந்தர்லா, நீண்ட நாளை அப்புறம் வந்துக்கிறீங்க. சரி, அடுத்து அவர் பாடலையும் தெரிவு செய்திருக்கிறார். அந்த
1: நீலடங்கா ஸ்தோத்திரம் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாடுறோம். அதுக்கு முன்னால நதியாம்மா டொரண்டோல இருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய பாடிட்டு.
0: சோரி, மேரி அவருடைய விருப்ப பாடல் டொரண்டோல இருந்து இதோ கேட்போமா?

0: ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் எங்களால் உண்மையிலே வாழ முடியாத அருமையான பாடல். தெரிவு வாழ்த்துக்கள். பீலா கனடா மொண்டியிலிருந்து ஒரு பாடலே பதிவு செய்திருக்கிறார் வாட்ஸ்அப்பில்.
1: எனக்கு தெரியும் கேட்டாலே பயமா இருக்காங்க.
0: அது என்னது சிரிக்கிறீங்களா? எனக்கு தெரியும். இந்த முதல் பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்கு வேணும்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமதன்பை. அவருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க இல்லை வேணும். டேனிக்கு அதான் சின்ன சின்ன ஹிண்ட் உங்களுக்கு. அது
1: மாத்திரம்
0: அது மாத்திரமில்லை, இன்னொரு பாடலே இன்னொரு பாடலை விருப்பு பாடலாக கேட்டுக்கிறார்கள். சென்னையிலிருந்து ஆண்டனி அவர்கள், அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமா அங்கிள், ஆனால் அந்த பாட்டு எனக்கு தெரியல. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு கலங்காதிருப்பது.
0: சுஜிதா கிடந்திருக்கிறார்கள், ஒரு பாடல் கேட்டுக்கிறார்கள். என்ன திக்க திக்கிட்ட பிள்ளைகளுக்கு.
1: ஃபேஸ்புக்கில் சுஜாதா லாயிட்.
0: சுஜாதாவா? ஓகே.
1: ஆமா ஆமா, இன்னைக்கு அவங்க யூடியூப்ல இருந்து மாறி ஃபேஸ்புக்கு வந்திருக்காங்க.
0: ஃபேஸ்புக்கு வந்திருக்காங்களா? ஆமா. அடுத்த முறை யூடியூப் போயிடுவாங்களா?
1: அன்போடு
0: வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு பாடல்
1: கேட்டுக்கிறார்கள்
0: நல்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறார்கள்
1: நம்ம இப்ப சிஸ்டர் பீலாக்காக பாடிட்டு நான் சிண்டலாவோட பாடுறேன்.
0: பீலா நேரடியாக வர முடியவில்லை, அவர்கள் சர்ச்சில் இருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள்.
1: அவங்களுக்காக பாடிடுவோம்,
0: பாடிடுவோம். சாரி பீலாவுக்காக. என்ன மறு ஒளிபரப்புலையும் கேட்பாங்களோ?
1: ஆமா
0: ஆமா, நான் இல்லாத நேரம் என்ன பற்றி என்ன இவர்கள் பேசினார்கள் என்று கேட்கறதுக்காக வருவாங்க.
1: அப்படியே அங்கிள்,
0: அப்படித்தான்
1: நிறைய பேர் ப்ரோக்ராம் பார்க்கலன்னா கூட ரீட்டெயில் காஸ்ட்ல பார்ப்பாங்கல்ல.
0: ஆமா, அதனால பார்த்துட்டு ஏன் இந்த சுணக்கம், ஏன் தாமதம், இப்படி கேட்பார்கள். அதுக்கு முதல்ல நாங்க பாடிடுவோம் சோரி பீலோட பாடல.
1: ஆமா அங்கிள், பாடிடலாம் பாடிடலாம் அங்கிள். அவங்க அப்புறமா மெதுவா கேட்டுக்கிட்டோம், நம்ம பாடி முடிச்சிருவோம் அவங்களுக்கு.
0: ஆமென். ஓகே.

0: சோரி, பீலாவுக்காக இந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஈவ்லின், வாழ்த்துக்கள். பீலா வில் பி ஹாப்பி.
1: யூடியூப்
0: என்னம்மா
1: பின்புதாக அவங்க இங்க ஒரு பாட்டு அங்க ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க அங்கிள்.
0: அப்படியா?
1: யூடியூப்ல ஒரு பாட்டு, ஃபேஸ்புக்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. ஆமா, அது லாயர் ஞானானந்தம் வந்து அக்கா ஹஸ்பண்ட் மாமா. இங்க சுஜாதா லாயர் அக்கா. ஆமா, அக்காவும் மாமாவும் வேற வேற சேனல்ல வந்து ஆமா பாத்து
0: எங்களுக்கு குழப்பமா போயிரு.
1: ஆமா, நான் குழம்புல அங்கிள்.
0: ஆமா,
1: பிரதர் ஆண்டனி தாஸ் வேற ஒரு பாடல் கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள நான் சிண்டர்லாவோட கதை பாடல் எல்லாம் பாடிட்டு வரேன்.
0: ஆமாம் சார். ஆண்டனி, மிக மகிழ்ச்சி நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். பாடல்களை தெரிவு செய்து இன்னொரு பாடலை தெரிவு செய்யப்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடிய விரைவில் உங்களுக்கு பாடல் தெரிவிக்காக பாடலாம். இந்த பாடல் இங்கே இப்படி தற்போது பதிவு செய்திருக்கிற பாடல், அவளுக்கு சரியான ராகம் தெரியவில்லை. மறுபடியும் இன்னொரு பாடலை பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: சிண்டர்லாவோட
0: சிண்டர்லாவோட பாடல்.
1: ஆமா, அவங்கள்ட்ட பாடிட்டு அப்புறம் சுஜாதா அக்காவோட பாட்டு வரும்.

0: ஆமேன். சிறப்பு, நல்ல பாடல் தெரிவு, அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்?
1: சுஜாதா லாய்டு அக்கா வந்து என்னோட பெரியப்பாக்காக கேட்டிருக்காங்க அங்கிள்.
0: ஆமா,
1: அந்த பாடல். அதனால இந்த பாடல் என்னோட பெரியப்பாக்காக பாட.
0: அதான் யூடியூப்ல வந்துட்டாங்க. அப்படியா?
1: ஆமா, அது மாமா அங்கிள்.
0: மாமா,
1: இது வந்து அக்கா.
0: இது அக்கா.
1: ஆமா,
0: சரி. குடும்ப பாடல்.
1: ஆமா அங்கிள், என்னோட பெரியப்பாக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: அதனால அவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு அதுல எப்படி கேட்கணும்னு தெரியல, அதனால அக்கா அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இதை என்னோட பெரியப்பாக்காக நான் பாடுறேன்.
0: ஆமென். பாடுங்கம்மா.
1: பாடிலாம் அக்கா.

0: நல்ல மெலோடி, அழகான பாடல். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. நல்ல பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு.
1: நாங்களும்
0: மிக மகிழ்ச்சி. குடும்பமாக நீங்கள் வந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகமெங்கும் அறிவிக்கிறீர்கள். இதன் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும்.
1: ஓகே அங்கிள், மாமாக்காக இந்த பாடல் எந்த பக்கம் வந்தாலும் ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாட்டை பாடிடலாம்.
0: பாடிடுவோம்.

0: அருமையான பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும்.
1: நன்றி அங்கிள், தேங்க் யூ சோ மச்.
0: ஆமா, இன்னொரு பாடல் தெரிவு. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் தானே, அப்படித்தானே?
1: ஆமா அங்கிள்,
0: வெரி குட்.
1: கண்டிப்பா அங்கிள்.
0: இப்பொழுது சோர் ஆண்டன், மன்னிக்கூட ஆண்டனி, அந்த இன்னொரு பாடல் தெரிவு செய்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவர்
1: பாடிலாம்.
0: விண்ணப்பத்தை கேட்பவரே டானி காட் இட்.
2: எஸ் அங்கிள், எஸ்.
0: ஓகே
1: ஓகே அங்கிள்,
0: பாடிடுவோம்.
1: பிரதருக்காக பாடிடுவோம்,
0: பாடிடுவோம். சோர் ஆண்டனி, அருமையான உறவுகள் எங்களுக்கு இந்தியாவில் கிடைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு வாரம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.

0: அமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வம். இந்த பாடல் சிறப்பாக பாடினீர்கள் டேனி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அங்கிள்,
0: நன்றி. அடுத்து யாருடைய பாடல் தெரிவு
1: அங்கிள்? எல்லாரோட பாடலும்
0: முடிந்து
1: பாடிட்டீங்க? ஆமா, எல்லாம் பாடிட்டேன் அங்கிள்.
0: ஓகே, இன்னும் யூடியூப்ல செக் பண்ணீங்களா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டோம்.
0: ஆமா, இறுதியாக இன்றைய நாள் செய்தி இருக்கா?
1: இல்ல அங்கிள், உங்களுக்கு கொஞ்சம் throat infection இருந்து. ஆமா, அதனால
0: throat infection. ஓகே.
1: ஆமா, இங்க எல்லாம் ஒரே climate change ஆயிட்டே இருக்கு. நம்ம திடீர்னு மழை, தும்மல்
0: ஆரம்பிச்சிரும். இன்னும் வீட்டை போக இல்லை, வீட்டுக்கு போல வேதம் வாசிக்கிறதுக்கு மக்கள் இப்ப மிக குறைவே இருக்கிற ஒரு சில மக்களே தான் வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைய நாள்ல வேதம் வாசிக்கிறதுக்கு நாங்கள் திடீரென்று ஒருவரை கேட்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து வாசித்து பின்பதாக ஜெபத்தின் செய்வார்கள். எங்களோட ஃப்ரீம் ரோஸ் அவர்கள் எந்த நேரம் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அருமையான சோரி ஜெபமர் நிலையிலிருந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடியோனுடைய மாமியார் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சோரி, நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தால் ஆயத்தமாகுங்கள். இன்றைக்கு பியூலா வேதம் வாசிக்க வராவிட்டால் நீங்கள் தான் வாசிக்க இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக நன்றிகள் பலவற்றை கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் டேனி, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஆமா, இல்ல அதுக்குள்ள Facebookல இன்னொரு பாடல் வந்துருச்சு.
0: வந்து வந்துருச்சா?
1: ஆமா, என்னோட friend your favorite song please. ஓகே, ஒரே ஒரு பாடல் பாட்டு, இதுதான் கடைசி பாடலாக இருக்கும் நினைக்கிறேன் அங்கிள். வேற ஒரு பாடல் தேர்வில்லை. எங்களோட ஃபேவரட் பாட்டு பாடணும்னு கேட்டிருக்காங்க.
0: என்ன பாடல், என்ன கேட்டுக்கிறாங்க?
1: எங்களுக்கு பிடிச்ச பாடல் அங்கிள்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: எங்க விருப்பமான பாடல். ஆமா,
0: வெரி குட். அதுவும் அப்படியே நீங்கள் கேட்கலாம். எனக்கு இப்பதான் ஞாபகப்படுத்திருக்காங்க, அதை முடியல பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு.
1: எங்களுக்கு விருப்பமான பாடல்னா நாங்க எங்களுக்கு விருப்பமான பாடலே பாடிட்டு இருப்போம்ல. அது இது வந்து நேர் விருப்பம் தானே அங்கிள்?
0: ஆமா,
1: உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே கேட்கணும்.
0: இல்ல, ஆமா, அவர்களுக்கு விருப்பமான பாடல் தான் கேட்கணும். இருந்தாலும் திடீரென்று அவர்களுக்கு பாடல் ஞாபகத்துக்கு வராவிட்டால் என்ன செய்யறது? ஒரு ஒரு பேக்கப்புக்காக உங்களுடைய விருப்ப பாடலை அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்து பாடலாம். அன்பு சௌரனுக்கு வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக இவர்களுடைய விருப்ப பாடலே உங்களுக்கு தருகிறார்கள்,
1: அப்படித்தானே? பாடின பாடல் தான் கேட்டீங்க. இது ஒரு கண் பார்வையற்ற ஒரு பாஸ்டர் பாடியிருந்தாருன்னு
0: சொன்னேன்.
1: அந்த பாடலே நான் திரும்பவும் பாடுறேன் அங்கிள்.
0: ஓகே, பாடுங்க.
1: ஓகே.

0: ஆமேன். இறுதி பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல் தெரிவு கொடுத்திருந்தீர்கள் அவர்களுக்காக. நன்றி சார். ஈவிலின் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை சார், டேனி மிக சிறப்பாக பின்னணி இசைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள்.
0: நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்களேன்.
1: வானொலியாவதுதான்
0: விரும்புவார்கள். அதாவது இது கண்டு அன்பா நிறைந்தவர்களே வாருங்கள் எங்களோட பேசுங்கள் அப்படியெல்லாம் பேசுறல. Come just now. எப்படி நீங்கள் வாழ்க்கையில எப்படி ரியாலிட்டியா இருக்கிறீர்களோ அப்படியே ரியாலிட்டியா இருக்கணும். அதுதான் பெஸ்ட். அதுதான் ஆண்டவர் உண்மையில கூர்ந்து கவனிப்பார். இந்த மகன் உள்ளத உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் பேசுகிறார். அடுக்கு மொழியில பேசாதபடி, மக்களை கவர வேண்டும் என்று பேசாதபடி, இயற்கையான தனது வாழ்க்கை நடைமுறை பேச்சு வழக்கில் பேசுகிறாருன்னு சொல்லி அதை நாங்கள் வரவேற்போம். கர்த்தரே அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறார். அதனுடைய அடுத்த முறை நீங்கள் என்னோட சேர்ந்து ஐந்து நிமிடம் பேச வேணும். கர்த்தரை பற்றி, ஆண்டவரை பற்றி, உங்களை சாட்சியை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு கண்டு எழும்பி பிரகாசிக்க வேணும். அவர்தான் எதிர்காலத்தின் ஒளியை, கர்த்தரிட ஒளியை சுமந்து செல்கிற மக்கள் இல்லையா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு உதாரண மகனாக இருக்கணும் என்று உங்கள் குடும்பத்தும் மாத்திரமில்லை நானும் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அருமையான பாஸ்டருக்கும் நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஜெப நேரத்தில் அவருக்கு இந்த தொண்டையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இன்றையோடு அது போயிடணும் என்று உற்சாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆண்டுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஆராதனைகள். நாளைக்கு எங்களுடைய வானொலியிலேயும் வந்து அவர் பேசுவோம். அதுக்குள்ள அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நன்றி சகோதரி.
2: ரொம்ப நன்றி அங்கிள், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வரல, ஆரம்பத்தில் நிறைய பேர் வரலன்னு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அப்படியும் நமக்கு இன்னைக்கு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆக போகுது, 11:30 ஆயிடுச்சு டைம். 2 மணி நேரம் எல்லாருமே பாடல், நிறைய பேர் வந்தால் புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், நிறைய சேனல்ஸில் வருது இந்த ப்ரோக்ராம். ஒருவேளை நம்ம லைவில் பார்க்க முடியலன்னா கூட எல்லோரும் ரீடெலிகாஸ்ட் பாருங்கள், அதில் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வரும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிந்த பாடல்கள் நான் பாடிடுறேன். ஸோ அது என்னுடைய எங்களுடைய திறமை எங்களுடைய தாளந்த காண்பிச்சிருக்கிறதுக்காக இல்லை, அது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அங்கிள். எங்களுடைய இது மூலமாக கண்டிப்பாக ஒரு பாடல் ஊழியன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பாடல் கேட்கறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு வாசனம் கேட்கறதோ இல்ல ஒரு பிரசங்கம் கேட்கறத விட ஒரு பாடல் கேட்கறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. புறஜாதியார் கூட விரும்புவாங்க. இதுல ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாடல் போய் தொடப்பட்டா அது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்த ரீச் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம அறிஞ்சிக்கிட்ட ஆண்டவரும் மத்தவங்களும் அறிஞ்சிக்கணும், அவங்களும் அந்த அன்பை ருசிக்கணும்னு சொல்லி எங்களுடைய வாஞ்சை. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றி. தொடர்ந்து நான் 4 மணி நேரம் பாடுறதுக்கும் நான் ரெடி
0: தான்.
2: ஸோ ஆமாம், அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் தெரிந்த பாடலாக இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் சலிக்காமல் பாடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களை தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக
0: கண்டிப்பாக நன்றி அம்மா. உண்மையில் நீங்கள் அநேக காரியங்களே சொல்லியிருக்கிறீர்கள், நான் திரும்பமாக சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த நாளில் அநேகர் வந்து கலந்து கொள்ள இல்லை, எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. நீங்கள் சோர்ந்து போய்விடார்கள், யார் வந்தாலும் வராவிட்டாலும் எங்கே ஒருவரொருவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எங்களோட கூட இருக்கிறார். எங்களுக்கு அதாவது குவான்டிட்டி ஒரு இஷ்யூ இல்லை, குவாலிட்டி. கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையில் குவாலிட்டியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் எங்களுடைய வாஞ்சை. அதனுடையால் அதை பற்றி இன்றைக்குமே நீங்கள் துவர்ந்து அதை சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து உற்சாகமாக ஓடுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைய பிரேக் இருக்குது கேட்குற மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை வழங்குகிற மக்களுக்கு தான் ஒரு வாரம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் கேட்குற மக்களுக்கு நிறைய பிரேக் இருக்குது. அவர்கள் இந்த நேரத்தில் நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அழைத்து உங்களுடைய டைம் ஒரு நிமிஷத்தை வீணாக்காதபடிக்கு ஒரு 30 செகண்ட் இல்லை 5 செகண்டில் டப் அதாவது அனுப்பி விடுங்கள், பதிவு செய்து விடுங்கள், அதாவது சட் பண்ணி விடுங்கள். ஈஸியாக இருக்கும். அப்படி சட் பண்ணும்போது கத்தர் அந்த பாடல்களை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதன் முடியல அடுத்த வாரம் அநேக மக்கள் வந்து பங்கு பெற்று விடும் என்று கூறிக்கொண்டு என்னால் சளைக்காதபடி இவ்வளவு நேரங்கள் இணைந்து அவனுடைய நாமத்தை மேம்பாக பாடின அருமை சௌரி ஈவிலின் அவர்களுக்கும் தம்பி டேனிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேவ சமாதானம் எப்பொழுதுமே எங்களோட கூட இருக்கட்டும். அவருடைய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான பாடல் பகுதியை எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆமே.
2: கண்டிப்பா அங்கிள், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஆண்டியை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்றேன்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள்,
1: தேங்க்யூ அங்கிள்.
3: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள்.

நேரம் கலையதில் 2:07. அடுத்து நாங்கள் வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அதன் பின்பதாக சுருக்கமாக ஜெபத்தோடு இன்றைய ஒலிபரப்பு நிறைவுக்கு கொண்டு வரலாம். எங்களோடு இணைந்திருங்கள். ஜெப குறிப்புகள் இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், சேட் பண்ணலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிக்கப்படும்.

0: இன்றைய நாளும் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கிறோம். வேதத்தை வாசிக்க எங்களோட ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சகோதரி, எப்படி இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? வாசித்து அதை பின்புதாக சிறிதான ஒரு ஜபத்தையும் ஏறெடுக்க இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நான் உங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். 3 அதிகாரங்கள், ரூத் 3:4, ஏசாயா 45, வெளிப்படுத்துதல் 1:2 ஆகிய அதிகாரங்களை இப்பொழுது சௌரி வாசிப்பார்கள்.
1: அமேன். இந்த நாளிலும் நாங்கள் ரூத் 3 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ?

0: நீ போவாசின் போவாசின் வேதக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியில் வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு இஸ்திரி தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வியை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு இஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தது எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். 4வது அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமேலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டு கொள்ள மனதிருந்தால் மீட்டு கொள்ளும். அதை மீட்டு கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும் படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயலினத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாதி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லனோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ட்ரோனை பெற்றான். எஸ்ட்ரோன் ராமாவை பெற்றான். ராம் அமினதாவை பெற்றான். அமினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 45 அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கிடவது. பூமி திரவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறப்பட்டு போன என்னுடையவர்களை கிரியமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இளைச்சி அடைந்து ஏகமாய் கிளங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களின் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதி பெறரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தையும் இரண்டாம் அதிகாரத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாவது அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அது ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். ஆமேன். இரண்டாவது அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுதிய வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்ததும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தனுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வெறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். குடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கிற்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி அம்மா, அருமையாக கருத்தோடு வேதாமன் தேவை முழுவதும் வாசித்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய சுருக்கமாக ஒரு ஜபத்தோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய ஒருவரப்பிலே பங்கு பெற்றவர்களுக்காகவும் மற்றும் மற்ற ஜபங்களுக்காகவும் இப்பொழுது நீங்கள் ஜபிக்க இருக்கீர்கள். ஒரு 30 செகண்ட் தாருங்கள்.

0: ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை வழிநடத்த இருக்கிறோம். எங்களோடு இதை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கிறீங்களா? நான் அதாவது இரண்டாவது தடவை சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். அந்த ஆராதனை நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கு மற்றும் தேவ செய்தியை பாஸ்டர் கைவேரியன் டேவிட் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் இந்த பெயர்களை தனிப்பட்ட முறையில் எழுதியிருந்த இந்த பிள்ளைகளோட பெயர் வந்து அனிதா, பெஞ்சமின், தபிதா, பெரில். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். மற்றும் உலக நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு மக்களை பிரிவுடன் வைத்திருக்கின்ற இந்த யுத்த மேகங்கள் அகலும்படியாக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்தியா இலங்கைக்காக அங்குள்ள ஊழியங்களுக்காக இன்றைய நாளில் கலந்து சிறப்பித்த எமது நிகழ்ச்சியில் இசை முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்கின ஈவினின் மற்றும் அவருடைய மகன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அதோடு வளமையாக இருக்கிற ஜபங்கள் தான் தாய்மார்களுக்காக, குறிப்பாக நோவாம்மா சுயினமாக இருக்கிறார் அவர்களுக்காக ஜபிக்கலாம், பவனாம்மாவுக்காக ஜபிக்கலாம். இப்படி அநேக விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தது தான் சுருக்கமாக. நீங்கள் அதையே உங்களுடைய குறிப்புகள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜப குறிப்புகள் இருந்தால் அதையே நீங்கள் சுருக்கமாக ஜபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஆண்டவரே, தாபனே, மீண்டுமாய் ஒரு நாளிலும் இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே இந்த திறப்பிலே நின்று ஜபிக்கத்தக்கதாய் கெத்தாவே நீங்க பாராட்டின கிருபை, அது மட்டுமல்ல தந்த ஜீவன் பெலன் சுகம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மறைந்து விட்டார்கள், எத்தனையோ வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் இது கிருபியாய் தந்த நாள் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கெத்தாவே. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் தான் அந்த மகன் ஜெபித்திருப்பார். ஆனாலும் கருத்தாய் ஜெபித்தது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு எங்களுக்காய் பெருந்து பேச வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்க வேண்டுவது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியா ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் ஆண்டவரைக்கு தாவே ஜெபிக்கிற என்னை என்னோடு இணைந்து யாரெல்லாம் இந்த ஊடகத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ கெத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. வேதம் சொல்லுகிறது ராஜா, உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்படுத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னபடி கெத்தாவே, நாங்கள் இருவர் மூவருக்கு மேலாய் இந்த அலைகள் ஊடாய் அநேகர் கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அநேகர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள் சுவாமி. எனவே கெத்தாவே, இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தை நீங்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் வாயில் சொல் பிரவா வாததற்கு முன்பே எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே கெத்தாவே. இந்த வேளையிலும் அநேக ஜப குறிப்புகள் இதுல இருக்கிறது தான் சுவாமி, ஆனாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா, அதை ஒவ்வொன்றையும் மறந்து விடாதபடி சுருக்கமா ஜபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களுக்கு உதவி செய்யும்படிய உம்முடைய கருத்துக்குள்ளே இந்த திறப்பின் வாசல் ஜப வழியை உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. முதலாவதாய் கெத்தாவே சுவாமி, ஆண்டவரே என் தகப்பனே, இந்த வல்லமை நிலைகள் ஊடகத்தை நடத்துகிற கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஜசிந்தா சகோதரிக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. எத்தனையோ வருடங்களா இந்த ஊழியங்களை நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி, இம்மட்டும் நீங்க நடத்தினீங்க, இனி பேலும் நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. ஏனென்றா உம்முடைய ராஜ்யத்துக்காய் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியாவது இந்த வார்த்தைகள் இந்த காற்றின் அலைகள் ஊடாய் அநேக தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும், அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், பாடல்களை கேட்டு ஆராதனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே சுவாமி, மிகவும் கஷ்டப்பட்டு செய்யற இந்த ஊழியத்தோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. இது உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை கெத்தாவே, இது ஒரு மனிதனுடையது அல்ல, இது உம்முடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற இந்த ஊழியக்கார குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே. அப்பா நீங்கள் முதலாவது உடலிலே இருவருக்கும் நல்ல உடல் பெலன் சுகங்களை கொடுங்க. விசேஷித்த விதமாய் சகோதரிக்காய் நான் வருகிறேன். அநேக நாட்கள் அந்த இருமல் காரணமாய் பிள்ளையால் அந்த ஊழியங்களை செய்ய முடியாத செய்யாதபடி, பொல்லாத சத்ருவானன் வியாதி கொண்டு போட்டு தடை செய்யாதபடி, நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னவர் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. வாசம் உள்ள ஜபம் புனியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளில் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கத்தாவே. எனவே அந்த விசுவாசத்தோடு கத்தாவே, நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அல்லவோ கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, மகள் பரிபூர்ண சுகம் அடைந்து ஆண்டவரே மகனுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கு தாவே. இன் வரும் நாட்களிலும் ஆண்டவரே அந்த கழுகு கொத்த பெலத்தோடு, புது பெலத்தோடு ஆண்டவரே கத்தாவே, ஊழியங்களை செய்ய சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன், நீங்க இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பலப்படுத்தி தொடர்ந்து ஓட, உம்முடைய ராஜ்யத்துக்காய் ஓட கத்தாவே. சுவாமி, பொல்லாத சத்ருவானவன் என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே கத்தாவே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்க கொடியேற்றவரை இருக்கிறபடியா கத்தாவே, இந்த ஊழியத்தையும் ஊழியத்தை நடத்துகிற வின்சென்ட் ஐயாவையும் ஆண்டவரே கத்தாவே, சுவாமி சௌதரி ஜெசிந்தாவையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். அது மட்டுமல்ல, அந்த கலிகத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் ஆண்டவரே, அதுக்குள்ளே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தாவே, எந்த தடையும் இல்லாதபடி உங்களுக்கு என்று தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து ஓட கத்தாவே, இன்னும் பலப்படுத்தி உங்களுடைய யோகிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இருந்து சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தோட உங்களுடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த வெள்ளமையின் அலைகள் ஊடகத்தையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே மீண்டுமாய் ஆராதனை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே, சகோதரி ராணியாவுக்காய், சகோதரன் தர்ஷனுக்காய் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் நேரங்கள் காலங்களை உங்களுக்கென்று அர்ப்பணிப்போடு செய்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நீங்க சுவாமி. அந்த ஆராதனை நடத்திய இந்த பிள்ளைகள் தொடர்ந்தும் உங்களை ஆராதித்து துதித்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே கெத்தாவே சுவாமி மகிமைப்படுத்தும் படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. இதன் மூலம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் தொடப்பட, இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுடைய கண்கள் காதுகளிலே அவைகள் ஒவ்வொன்றும் விழுந்து கெத்தாவே, அதை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதாய் கெத்தாவே, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தருகிறோம். நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா கெத்தாவே தொடர்ந்து ஓட ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கும்படியா இந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கருத்துக்களே நாங்கள் ஒப்பு தருகிறோம் சுவாமி. அப்படியாய் கெத்தாவே சுவாமி, தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் கைவிலியர் டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமில்ல, திருவர் புகுங்கா நிகழ்ச்சியை நடத்திய பாஸ்டர் பிலிப் ராஜுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ரெண்டு ஊழியங்களையும் செய்த இந்த பிள்ளைகள் கெத்தாவே சுவாமி, அப்பா அவர்கள் தேவ செய்தியை எப்பொழுதும் கொடுத்து கொடுத்து எப்படியாவது உங்களோட வார்த்தைகள், இந்த சத்திய வார்த்தைகள் இந்த காற்றலை ஊடாய் அநேக ஜனங்களை, தேசங்களில் இருக்கிற ஜனங்களை, மனம் திரும்பாமல் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி கெத்தாவே பிரயாசப்பட்டு வேதங்களை ஆராய்ந்து ஆண்டவரே அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி இந்த ஊழியர்களுக்கு கெத்தாவே இன்னுமாய் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஐயா இவர்களை நீங்க கனப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியா இந்த தேவ செய்தியை கொடுப்பது என்பது கெத்தாவே, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை கொடுக்க வேண்டிய காரியம், அதை தங்கள் நேரங்களை செலவழித்து கெத்தாவே இந்த காரியங்களை செய்கிற இந்த செய்தி கொடுத்த ரெண்டு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அது மட்டுமில்ல ராஜா, இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை நடத்திய அந்த பிலிப் ராஜ் என்ற அந்த சகோதரனுக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அதில் விசேஷித்த விதமாய் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன், அதில் பங்கெடுத்த அந்த அனிதா, பெஞ்சமின், தபித்தாள், பெர்ரில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கெத்தாவே இதிலே நிகழ்ச்சிய நடத்தின அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்தீர்களோ கெத்தாவே, அந்த தாளந்துகள் சிறிய பராயத்திலே இருந்து கெத்தாவே உம்மை பிடித்து கொண்டு ஓட, வளர்ந்தாலும் அதை முதிர் வயதிலையும் அவர்கள் அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, இந்த பிள்ளைகள் உங்களுக்குள்ளே ஓடும்படியாய் இந்த நாளிலும் அந்த நிகழ்ச்சியிலே சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றின பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்த பிள்ளைகள் காரியங்களை செய்ய தாவே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல் இந்த வல்லமை நிலைகள் கூட யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் ஆண்டவரே இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே விழுந்து ஐயா ஒன்று 30 ஒன்று 60 100 வருமாய் பலன் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலே நின்று கெத்தாவே, ஏனென்றால் ஒருவனையும் காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி கெத்தாவே. இந்த ஜனங்களுக்காய், இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த குடும்பங்களுக்கும் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா தொடர்ந்தும் கத்தரின் ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க அப்பா கத்தாவே. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இசை அமுதம் பாடல் நிகழ்ச்சியை நடத்தின மகன் டேனிக்காய் மகள் ஈவ்லினுக்காய் வருகிறோம் சுவாமி. அவர்களும் தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயா ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவரே. கத்தாவே சுவாமி தேவனே இந்த பிள்ளைகள் உமது நாமத்தை வார்த்தை இசை கருவி மூலம் பாடல்கள் மூலம் பாடி உங்களுக்கு உமது நாமத்தை பிரசித்தப்படுத்தும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. வாராவாரம் தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து உமக்கென்று செய்யும் இந்த பணி தொடர இன்னும் பெருக உங்கள் கரம் கூட இருந்து நல்ல நல்ல இனிமையான குரல் வளங்களை இன்னும் கொடுத்துக்க தாவே. இசை கருவி வாசிக்கும் போது மகன் டேனி என்ற கைகளை ஆண்டரை இன்னும் அபிஷேகிங்க தாவே. தொடர்ந்தும் நடத்துங்கள் சுவாமி. அவர்களிடம் அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி சுவாமி அந்த குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அந்த கெத்தாவே விசேஷித்த விதமாய் சுவாமி நாங்கள் ஆண்டவரே என் தகப்பனே இஸ்ரவேலுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த நாட்களிலே அது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது ராஜா. நாங்கள் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் என்றபடி, ஆனாலும் வேதத்திலே சொல்றபடி நாங்கள் இந்த 5 கண்டங்களையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. எல்லாரும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அந்த கல இல்லாம சுவாமி அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும் படிக்கு என்று சொன்ன படிக்கத்தாவே. அது மட்டுமல்ல ராஜாக்களுக்காய் அதிகாரம் உள்ள யாவருக்காயும் ஜெபிக்க வேண்டும் என்று கெத்தாவே வேதத்திலே நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க கெத்தாவே. அதன்படி ஆண்டவரே இந்த நாளிலும் 5 கண்டங்களிலும் ஆளுகிற ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் நம்முடைய கரத்துக்குள்ளே நாங்க தருகிறோம் ஆண்டவரே. ராஜாவின் இதயங்கள் உங்களுடைய கரத்திலே நீர்கால்கள் போல இருக்கிறதே சுவாமி. அது நீங்க சித்தத்தின்படி திருப்புற தேவன் என்று ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவரை நீதியோடு அரசாட்சி செய்ய இறக்க சிந்த உள்ள ராஜாக்களாய் ஆண்டவரை கெத்தாவே ஐயா கல்லான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சதியான இருதயங்களாய் மாற்றிக்க தாவே. ஒவ்வொரு ராஜாக்களையும் அதிகாரிகளையும் நீங்கள் மாற்றித்தாங்க அப்பா. உங்களோட கரத்திலே தான் இருக்கிறது சுவாமி. ஞானம் புத்தி அறிவு எல்லாம் உங்களோட கரத்திலே இருக்கிறது கெத்தாவே. நீங்க நல்லாலோசனை கெத்தரா இருந்து அவர் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை கெத்தாவே நல்ல முடிவுகளை எடுக்க என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டுங்க. அதே போல் இஸ்ரவேல் ஈரான் காசா ஆண்டவரே ஐயா பார்க்க முடியாத ஆண்டவரை பார்க்க முடியாமல் இருக்கிறது ராஜா. இந்த காசாவில இருக்கிற சிறுவர்கள் ஐயா அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு துண்டு ரொட்டியாவது கிடைக்காது என்று அங்கலாய்த்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் மண்ணை அள்ளி வாய்க்கிலே கொட்டுகிறார்களே சுவாமி. என் தகப்பன் எவ்வளவு பரிதாபமான நிலைமை ஆண்டவரே. இந்த நிலைமைகளிலே இருந்து கெத்தாவே பஞ்சம் பெறும் என்று சொன்னது உண்மைதான் சுவாமி. ஆனாலும் சிறு பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள் ராஜா? ஐயா எலியாவே நீங்க காகம் கொண்டு போஷித்த தேவன் அல்லவா சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவரே வேற ட்ரஸ்ட்ல இருந்த ஒரு ஸ்தாபனங்களில் இருந்த எப்படியாவது ஐயா இந்த சாப்பாட்டுக்காய் அந்தப்படுகிற இந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரப்பப்படத்தக்கதாய் கெத்தாவே. என் தாப்பனை உதவி செய்யுங்க ஐயா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ஐயா. அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவரே இப்படி தேசம் கலங்கி கொண்டு இருக்கிறது கெத்தாவே. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது கெத்தாவே. நாங்கள் திறப்பிலே என்று ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தங்களை ஓய பண்ணிக்கத்தாவே சமாதான பிரபு, நீங்கள் ஒரு சமாதானத்தை இந்த தேசங்களுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அப்பா அந்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதிங்க. ஈரான் ஆண்டவரை கத்தாவே, இந்த காசா, உக்ரைன், ரஷ்யா, இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை யுத்தம் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானம் தேசத்திலே நீங்க கட்டளையிடும்படியா நாங்களும் உங்களை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பல இடங்களிலே ஆண்டவரே நேற்றைய நாளிலும் மீண்டும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இருப்பதாக, அந்த ஜப்பானிலே ஆண்டவரே அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே சுவாமி. ஐயா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விபத்துகள் மூலம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஐயா இப்ப அண்மையான நாட்களிலே ஐயா மரண கோலங்கள் ஆண்டவரே அநேகமாய் கேட்கிறது ராஜா. இந்த மரணத்தின் ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் என்று சொல்லி கத்தாவே ஐயா எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கத்தாவே. இவைகளிலே இருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க ஆண்டவரே கத்தாவே. ஒரு ஆத்மாவது கத்தாவே அழிஞ்சு போறது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே கத்தாவே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே திறவுண்ட மனமாய் ஆண்டவரே அந்த கிருபையின் வாசல்கள் அடைபட முன்பு ஆண்டவரே அந்த மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மண்டை வரும்படியாய் கத்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த தேசங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அது போல் வேதம் வாசித்த பிள்ளையை உங்களுடைய கருத்துக்குள்ளே தருகிறோம் ஆண்டவர். நீங்கள் தாமே இந்த நாளிலும் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க கத்தாவே சுவாமி. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி இந்த நாளிலும் மறந்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஐயா இன்னுமாய் விண்ணப்பண்ண ஒவ்வொரு ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கும் இனி வரும் நாட்களிலும் நீங்க நல்ல பதில்களை தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கத்தாவே எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
0: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கத்தாமே இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அன்றைய நாளும் வேதத்தையும் வாசித்து இந்த சிறு ஜெபத்தையும் வழி நடத்தினீர்கள். கத்தாமே உங்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் ஜெபித்த ஒவ்வொன்று மக்களுக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியோடு இணைந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. அவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இந்த நேரம் காத்திருக்கிறோம். மீண்டுமாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திங்கட்கிழமையும் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட எமது ஆராதனை நாளைய நாளில் இருக்கிறது ஆராதனை பகுதி. அதுவும் தடைபடாமல் ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும் சரி, தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும்.
1: ஆமேன், ஆமேன். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரைத்திலே 3:02, சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
2: மேலாக இயங்குகின்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas and more.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்

0: ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிடையாது 3:05.

பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்குத்தம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்கள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாக்குமாரன் பரிசுத்தாவையின் பேராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை காலை 13 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10:14 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய மிக கூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்கிறோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இவாஞ்சலிஸ்ட் பீலா டான் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்திருக்கிறார். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்திலே 10 மணி 1 நிமிடம். சகோதரி
1: எனக்கு
0: பரவாயில்ல, டிசம்பருக்குத்தான் இன்னும் சுகம் பெறையில பரவாயில்ல. முதல் விட இருக்கு, தொடர்ந்து ப்ரே பண்ணி கொடுங்க.
1: கண்டிப்பா பிரதர்.
0: சரி, இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று புலம்பல் 3:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவரை யாரையெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அவர்கள் அவரை வாஞ்சித்து நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா 8:22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யாது. இந்த சத்தியத்தை தான் அவங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 நாம் இப்படி வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்ன உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார்? இந்த சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத ஒரு நன்மையை கர்த்தர் அருளி செய்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு பெரிதான நன்மையை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி ஒரு 2 காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். அப்படி சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்பப்பட்டவர்கள், உதவி அற்றவர்கள், அவர்களை தான் நாம் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள், உதவி பெறுகிறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நாவு சாகத்தால் வரலும் போது, அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருக்க, அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில, அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த காரியத்தை நாம் இதற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம். இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்திரத்துல அவள் போய் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டாமல் தூரத்துல அம்பேகிற தூரத்துல அவள் நிற்கிறாள். ஆனாலும் பார்த்தா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது, ஒன்றும் அங்கே வாய்ப்பில்லை, அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு அவள் அழுகிறாள். ஆனால் கர்த்தரோ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பெரிய ஜாதியாக்கினார், அவனை கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினாரோ அதே போல் இஸ்மவேலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவையை அவர் சந்திப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எதை செய்து கைவிடாது இருப்பார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 42:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாராம். குருடருக்கு அவர்கள் போகிற பாதை என்னது என்பது தெரியாது. யாராவது ஒருவர் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். எந்த பாதை வழியாய் போகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த குருடரை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சேவை. குருடருக்கு தெரியாது எங்கே இருள் இருக்கிறது, எங்கே வெளிச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு அது இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஒன்றுமே தெரியாது. கோணல் எங்கே இருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் அவர்கள் கோணலை செவ்வையாகவும் இருளை வெளிச்சமாகவும் ஆக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நம்ம குருடர்களாய் நம்ம இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய நான் கடந்து போகிற பாதை என்னது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம். ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை, நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருளாய் காணப்படலாம், ஒருவேளை கோணலா எல்லா காரியமும் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக போய் அவர் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாயிருக்க, இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் 2:24 நாம் வாசிக்கலாம். 2:24 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் சங்கீதம் 40:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அதை நாம் பார்க்கும்போது அதற்கு உதாரணமாக நாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்பட்ட போது அவன் யூதா ஜனங்களை எல்லாம் அவன் கூட்டி ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள். அதான் நான் பார்க்கிறோம் 3-4 வசனங்களிலே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேட வந்த போது அவர்கள் ஒருமித்து அந்த இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர்களுக்கு தீர்க்க தரிசினாலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவன் பலப்பட்டு அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். எங்களுக்கு பலநிலை, இத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலநிலை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்ட அந்த யோசபாத் பாடகரை முன்பாக நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அங்கே அவன் போய் யுத்தம் பண்ணவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த 3 ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை 3 நாளாய் இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாறுதலை அந்த யோசபாத்துக்கு கர்த்தர் அந்நாளிலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20:27 நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்கள், அந்த யோசபாத் அந்த நேரத்துல அந்த விக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை அவன் தேட ஒருமுகப்பட்டதுனால கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறாண்டவராயிருக்கிறார். குறையாத நன்மை, பெரிதான நன்மையை அருளுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் தேவைகளை சந்தித்து அவர் கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு இன்னும் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர் நம்மை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக, கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், நம்மை அவருக்கு கழிகூற செய்வார், யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளில நாம் தியானித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட நாம் திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஜெப வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் குதிக்கிறோம் கர்த்தாவை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உண்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க தகப்பனே. அப்பா, உண்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை அருளி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர், உண்மை தேடுகிறவர்கள் உடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகவே ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே உண்மை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தாவே நீர் கைவிடாதிரு சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, கோடலை நீர் செவ்வையாக்கும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது கர்த்தர் நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே அவர்களை கைவிடாதிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உங்களை தேடுகிறவர்களை மகிழ பண்ணுகிற தேவன், எப்படி யோச பார்த்துக்கு கத்தாவே, யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதல் கட்டளையிட்டீரோ. அப்படியாய் கத்தாவே, உங்களுடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் கத்தாவை எப்படி யோசபாத் ஆண்டவரே பாடகரை நிறுத்தினான் என்று பார்க்க, அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே கத்தாவே அவர்களுடைய எதிரிகள் வெட்டுந்து உளுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கத்தாவைகளை வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உமை குதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கத்தர் நீங்க கிருபை அப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாராய் இருந்தாலும், எந்த இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, என்ன தேவையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் கத்த நீக்கி போடுங்க அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல வின்சென்ட் பிரதருக்காகவும் ஜெசிந்தா சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கத்தாவே. வல்ல கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நன்மையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்த அலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் இயேசுவின் நாமத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கத்தாவேட தடவுகளால் சுகம் மானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கத்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பா. உமை தேடுகிற ஜனங்கள் கத்தாவே, இதோ கத்தாவுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கத்தா, கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கத்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் ஆண்டவரே கத்தாவே, ரெண்டு பேரையும் கத்த தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா பலவினங்களை கத்தாவே நீ மாற்றி போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளடுகிறோம் கத்தாவே அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். அவள் ஊழியத்துக்கு கத்தாவோட உடல் பலவீனங்கள் தடையா இராதபடிக்கு கத்தாவே அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழு மனதோடு கத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தத்துவத்தை ஆண்டவரே நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீ அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பாடுகளோடு உபத்திரவங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கத்தாவே நீர் நன்மையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை கைவிடாமல் கத்தாவே நீர் அவர்களை மகிழ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தர். அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை புகழ்ச்சி கீர்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நன்றி சௌரி, நல்ல ஆசீர்வாதமான செய்திக்காகவும் கருத்தோடு ஜெபித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வருகின்ற எமது ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ
0: தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்திலே 10:22 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து 10:30 ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது.

என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவோம், உம்முடைய பாதம் சரணடைகிறோம். தகப்பனே, எங்கள் உயிருள்ள மட்டும் உமக்காக வாழ எங்களை முற்றிலும் எங்களை சமர்ப்ப

0: நேரம் கலையத்திலே 10:32 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தையில் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்வின் தோல்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டுமானால், அந்த பதில், அந்த முற்றுப்புள்ளி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்கில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டால் அந்த வார்த்தை அவனை மிக நேர்த்தியாய் நடத்துகிறது. அவன் வழி விலகி போய்விடாமல் அந்த வார்த்தை வளமான பாதையில நலமாக அந்த மனிதனை நடத்துகிறது. உங்களுடைய வாழ்வில பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் உங்களை சுற்றி இருந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். அன்பு தெய்வ மக்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரும் ஆதாரம். நமக்கான பலன் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார், மகத்துவங்களை செய்கிறார். அருளாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய வாழ்விலே நேர்த்தியாய் நிறைவேறட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகத்துவமான தெய்வீக வல்லமை உங்களுக்கு பரிபூர்ணமாய் துணையாய் இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் வழக்கமாய் சொல்வது போல சொல்லுகிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு பரவச உணர்வு வருகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் கூடுதலான ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்கு தானே பிரதர், அந்த வார்த்தை எப்படி எனக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். இது 1200 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 40 தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அவர்கள் ஊடாக பேசி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷம். 66 புத்தகங்கள், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்குள்ளாக. என்ற போதிலும் இந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் சொன்ன இந்த 40 தேவதாசர்களும் மனிதர்களும் தேவனுடைய ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 40 பேர் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். இந்த 1200 ஆண்டுகளிலே துவக்க காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், மத்திய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இடைப்பட்ட காலத்திலே முந்தியோ பிந்தியோ பின்பு முடிவின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்று கொண்டு முரண் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய கரங்களிலே வேதமாய் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் விந்தையும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான விடயம். ஆகவே அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்காக, எப்பொழுது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பரவசம் உண்டாகிறது சொல்கிற அதே வேளையில அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால் நிச்சயம் நிறைவேறும். அதற்குத்தான் நாம் அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தின் முன்னே பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளை கவனித்து நாம் சென்றால் எப்படி இந்த வாக்கு தத்தத்தினாலே அக்கால மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ, அக்கால மக்கள் திருப்தி அடைந்தார்களோ, அதுபோல இக்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இன்றைய வாக்கு தத்தங்களை சொல்லிருங்க பிரதர் என்று நீங்கள் உணர்வதை நான் உணர்ந்து வாக்கு தத்தத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன். என்ன வாக்கு தத்தம் இது என்றால், எரேமிய தீர்க்கதரிசன ஆகமம் 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். நன்மைக்காக இங்கும் அங்கும் ஓடி அலைய மாட்டார்கள். நன்மை இல்லை என்று பலவிதமான லௌகிக யுக்திகளை தங்களுடைய கையில் எடுத்து செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் மக்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாகவே என் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் நன்மை அவர்களுக்கு கிடைப்பதனாலே எல்லா விதத்திலும் திருப்தியோடும் எல்லா விதத்திலும் மன ரம்யத்தோடும் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்திலே அருளாதர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில மிகப்பெரிய நன்மையும் அவர் கொடுக்க முடியும். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலும் விசேடமாக கர்த்தருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நன்மையினாலே நாம் திருப்தியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கவனிக்கப் போகிறோம். மறந்து விடாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். நீங்கள் என் ஜனங்கள் அன்பானவர்களே, நீங்கள் என் பிள்ளைகள். ஆகவே நான் என்னுடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சரி, தேவன் நம்மை நன்மையினாலே திருப்தியாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும், அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும் போதும் நம்மை நன்மையால் தேவன் நிரப்புவார் என்று ஏராளமான வசனங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம், யாத்திர ஆகமம், இன்னாக உபாகமம் போன்ற பகுதிகளிலே கற்பனையை கடைபிடித்து நடப்பதினால், கட்டளைக்கு கீழ்ப்படிவதனால், செவி கொடுத்து வாழ்வதனால் தேவன் திருப்தியாக்குவார் என்று பல இடங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் திருப்தியாக வாழ்வதற்கு நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுக்கு எதிர்த்து நாம் செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உடன்பட்டு அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் பிரயாணம் செய்யாமல் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, லேவியர் ஆகமம் 25:18-19, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்தால் நாம் சுகமாய் குடியிருப்போம், கனிகளால் திருப்தியா என்று சொல்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. 26:5 திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். யாருக்கு இந்த பிளெஸிங் என்று முன்பதாக கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவங்கதான் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளை கை கொண்டு நடப்பது என்பதோடு அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். இது குறித்தும் சங்கீத புத்தகத்திலே வாசிக்க முடியும். 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி வாசித்து பார்த்தோம்னா, 81:11-12 இப்படி சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலினை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எனக்கு செவி கொடுக்கல, அவங்களுடைய சொந்த வழியில அவங்க போனாங்க. எனக்கு செவி கொடுக்காம, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்காம, எனக்கு இஷ்டமானது செய்யாம அவங்க சொந்த இஷ்டத்தின்படி சொந்த யோசனைபடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி திருப்தி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை திருப்தி ஆக்குகிறார். ஆக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பிரதர். ஒரு மாதிரி செத்த வாழ்க்கையா இருக்குது வாழ்க்கை, நடபணமா இருக்கிறேன். ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்த உலகத்தில் இருக்கிற செத்து போயிலான்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற என் அன்பான சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியா வைப்பேன். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளை பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை கவனியுங்கள். அருமையான ஒரு சகோதரி பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்த வசனங்களை கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிரதர், நீங்க சொல்றது போலலாம் செய்யறேன் பிரதர், ஆனா இன்னும் இது நடக்கலையே, எனக்கு ஏன்னு தெரியலையே. ஆல்மோஸ்ட் அந்த சகோதரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எனக்கு அந்த செய்தியை குறித்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்வது என்னவென்றால், அப்படி பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கத்தர் பெஸ்டா தருவாரு. ஒருவேளை தாமதிக்கலாம், உன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் நினைச்சது போல உடனே ஆண்டவர் செய்யல, நான் நினைச்சது போல நடக்கல, நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல தீமை எதையும் செய்ய மாட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு, தி பெஸ்ட் என்னவோ அதைத்தான் அவர் கொடுப்பார். தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு சிறப்பானத, நன்மையானத, உயர்ந்ததை கொடுக்கறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நாம பொல்லாதவளாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இது இது காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கும் போது அந்த நல்ல தகப்பன் உங்களுக்காக எனக்காக சிறப்பானதை அவர் வச்சிருப்பார்னு நீங்க நம்புறது இல்லையா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் மிகவும் திருப்திகரமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சரி, இரண்டாவது நான் திருப்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. பல நேரங்கள்ல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் நம்முடைய மீறுதலும் தான் நமக்கான பிளெஸிங்ஸ, நமக்கான ஆசீர்வாதங்களை அது தடுத்து போட்டுருது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கிறேன், எல்லா நம்பரையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா நம்பரையும் குறிச்சு வச்சு பாஸ்டர்ஸ்ட நான் ஜெபம் பண்ண கேட்கிறேன், எல்லா பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் மூலம் ஒரு அற்புதம் நடந்துருட்டுமேன்றதுனாலதான். அப்படிலாம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்களுக்கு போனே பண்ண வேண்டாம், நீங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் முதல்ல ஒரு முழங்கால் போட்டு உங்களோட லைஃப்ல என்ன குறை இருக்குது, உங்களுடைய கான்சியஸுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிரான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிடித்தம் இல்லாத பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை சரி பண்ணிட்டாவே நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களை திருப்தி ஆக்குவார். 103 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 103 சங்கீதத்துல அதாவது 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யார திருப்தி ஆக்குறாரு அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமம் மன்னிக்கப்படாதவர்களுடைய பிளஸிங்ஸ் என்னன்னு வரிசை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் நன்மையினால திருப்தியாக்குவது. உங்களை தேவன் நன்மையினால திருப்தியாக்க வேண்டும் விரும்பினா உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். படுத்த படுக்கையில சுகத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்குது, மறுபடியும் படுத்த படுக்க. இப்படிதான் அந்த திமிர்வாதக்காரன் தான். அந்த திமிர்வாதக்காரனே 4 பேர் தூக்கிட்டு வந்து இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜனத்திரல் கூடியிருந்ததுனால மேற்கூடையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அப்படி விசுவாசத்தை கத்தர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆண்டவர் தெரியும் இந்த திருப்தியற்ற நிலை, சுகத்துல திருப்தி இல்லை, காரணம் இவனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அதன் பிறகுதான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது, நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிற போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. 2வது 3வது திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உத்தமமா நடக்கிறவங்க எப்போதும் திருப்தியா இருப்பாங்க. உத்தமம்னா என்ன? மைண்ட்ல வந்து மனசுல வந்து ஒரு கில்ட்டி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களை திருப்தியா கத்தர் வச்சிருப்பார். 37வது சங்கீதத்துல 19வது வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் வரும்போது திருப்தியா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது வசனம் சொல்லுது பாருங்க, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் திருப்தி அடையும்படி, எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். நம்ம உத்தமமா இருக்கிறோமா? 101 சங்கீதத்துல தேவரீர் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டுல உத்தமிதத்தோட நான் காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் பாடுறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்த நன்மையை வழங்காதிரார்னு ஒரு வசனம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இவ்விடத்திலும் இருந்து அவனை நோக்கி பார்க்கிறது என்று 4 வாசிக்கிறோம். ஸோ உத்தமமா இருக்கிறவங்க லைஃபை பாருங்களேன், அவங்க லைஃப்ல எல்லாமே திருப்திகரமா இருக்கும். ஸோ உங்க மனசாட்சி எதெல்லாம் குத்துது, உங்க மனசாட்சி திருப்தியாகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் எடுங்க, வெளியில எடுத்து இந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுங்க. மைண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மனசாட்சியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்தேன். கத்தோலிக்க குருவானவர் சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மனமது செமையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் வெவ்வேறையா இருந்தாலும் அந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு மறக்கல. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப காலம் அதை குறித்து நான் யோசித்தேன். உண்மை அதுதான், உங்களுடைய மனசு ரொம்ப கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப மனசை நம்ம கரிய கரெக்டா வச்சுட்டோம்னா, அந்த மனசு உத்தமமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இன்னும் கூட ஒரு ஒரு வழக்கு வார்த்தையை நீங்க ஆட்டோல எல்லாம் வாசிருப்பீங்க. ஆட்டோல சில பொது இடங்கள்ல எழுதி போடுறாங்க, அது என்ன தெரியுமா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்வு, உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அதை மாதிரிதான் உங்களோட லைஃப் இருக்கும்னு சொல்றது. சோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மைண்ட கிளியர் பண்ணிக்கோங்க. இதை குறிச்சு 1 யோவான் புஸ்தகத்துல அருமையான யோவான் எழுதுகிறார், நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதை அவரால் நாம் பெற்றுக் கொள்வோம் என்று எழுதுகிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு நம்மளை குற்றவாளி தீர்த்திடக்கூடாது. என் மனசு கில்ட்டியா இருக்கக்கூடாது. சோ கில்ட்டி கான்சியஸுக்கு நான் விலகி எப்போதும் உத்தமமான மனதோடு உடையவனாக நான் இருக்கும் பட்சத்துல என் வாழ்க்கை முழுவதும் திருப்தியா இருக்கும். 3வது 4வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஒரு நாட்டம் வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய லைஃப்ல நிறைய மாற்றம் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த டைம் வந்து COVID-19 ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, நிறைய டிராபேக்ஸ். கடந்த 2 வாரங்களாக நம் வீடுகளில் இருக்கிறோம். லாஸ்ட் இயர் மெனி வீக்ஸ் மெனி மந்த்ஸ் நம்ம எந்த சர்ச்சுக்கும் போக முடியல, எல்லாமே லைவ்ல தான் ஆராதனையில் அட்டன் பண்ணோம். இப்போ மறுபடியும் அகெயின் அதே நிலைமை வந்துருச்சு நமக்கு. 2 வாரங்களாக சண்டே சர்வீஸ் இல்லை, லைவ் ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணுறோம். எவ்வளவு லைவ் ப்ரோக்ராமில் நம்ம அட்டன் பண்ணாலும் நம்மெல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல வந்து தேவாதி தேவனை துதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தில் பொது இடத்துல அப்படி துதிக்கும் போது அங்கே ஒரு நன்மை விளங்குகிறது. ஒரு சங்கீதக்கார ஒரு வசனத்தை இப்படி சொல்றான், 65வது சங்கீதத்துல 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அந்த தேவனுடைய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. என் வீடு சகல ஜனங்கள் ஜபவீடு எனப்படும், அவர்களை எங்க வீட்டில் கொண்டு வந்தவர்களை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிற வரைக்கும் மலடி என்று பெயர் அவளுக்கு இருந்ததுனால், அழுது கொண்டிருந்தால் விசனத்தோடு இருந்தால், ஆனால் ஆலயத்துக்கு போன போது அங்கே சாமுவேல் என்ற அந்த அருமையான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. ஆலயத்துல நன்மை இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் சொல்றான். 122 சங்கீதத்துல 1வது வசனத்துல, அப்படி தேவனுடைய ஆலயத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது, கத்தருடைய ஆலயத்தோடு நீங்க நெருங்கி இருக்கும் போது, ஆலய ஆராதனைகளை பங்கு பெறுகிற போது, அன்பானவர்களை, நீங்க திருப்தியா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகும், உள்ள மன நிறைவு உண்டாகும். 5வது, தேவன் மேல, தேவ சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும், டிசையர். தேவன் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறவங்களை, தாகமா இருக்கிறவங்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 107வது சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையால் நிரப்புகிறார். அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 145வது சங்கீதத்துல 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். இந்த திருப்தி ஆகணும்னா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், டிசையர் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் தருவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார் ஆண்டவர். எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு நான் தேவன் மேல் தாகம் வைக்கிறேன், எந்த அளவிற்கு தேவன் மேல் விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.

போது தேவன் நம்மை அழகாய் திருப்தியாய் நடத்துகிறார். ஐந்தாவது, ஆறாவது, நாம் திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 63:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் உம்மை போற்றும். இந்த திருப்தி வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சங்கீதக்காரன் பாடுறான். 3வது வசனம் 4வது வசனத்துல அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க, அவரை போற்றுங்க. இந்த சங்கீதத்தில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவரை துதிக்கணும்ன்றதை அவன் முக்கியப்படுத்துறான். துதித்தலே தகும், துதித்தலே தகும். துதித்தல் எவ்வளவு இன்பமானது, துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மேன்மையானது. கத்தரை துதிச்சு கத்தரை புகழ்ந்து நீங்க பாடும்போது கத்தர் உங்களை திருப்தியாக்குகிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவநாய் கத்தர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா கத்தரை துதிங்க. உங்களுடைய தோல்விகளுக்கு நடுவில், உடைய பலவீனத்துக்கு நடுவில், உடைய சுகவீனத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கத்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. கத்தர் நன்மையால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். தொழுமரத்துல காலு கையெல்லாம் மாட்டப்பட்டிருந்த போதிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சாங்க. ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு சிறைச்சாலையில, மிகப்பெரிய அற்புதத்தை கத்தர் செய்தார். இப்போ ஆறாவதா நாம் தேவனை துதிக்கும் போது நாம் திருப்தி அடைகிறோம். 7வதா தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் திருப்தியாக்குகிறார். எல்லா வழியும் அடப்பட்டுருச்சு, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன்னா ஒரே ஒரு வழி, தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறது தான். அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி என்னை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 91வது சங்கீதம் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான சங்கீதம். ஒரு ப்ரொடெக்ஷனை, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பை குறித்து நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. பல தருணங்களிலே இந்த சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம், மனப்பாடம் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஓய்வு நாள் பாடசாலையில. இந்த 91வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், எதோ இப்போ அவனை திருப்தியாக்குவதில்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றார். சோ தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். யாருக்கு அதை செய்கிறான்னு சொன்னா, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு முதல் வசனம், அதாவது 15வது வசனம் சொல்லுது, 91:15. இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 105:40 இப்படி சொல்கிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வனாந்திரத்துல என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். கூப்பிடுகிற போது, ஜெபிக்கிற போது அவர் ப்ரொவைட் பண்றார். நமக்கான நன்மைய, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு ப்ரொவைட் பண்றார். என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நமக்கு இறுதியில எல்லா வழியும் அடைபட்டுச்சுன்னா அவர் தான், அவர் நினைச்சார்னா நம்மளை திருப்தியாக்கிடுவார், அவர் நினைச்சார்னா நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். 145வது அதிகாரம் 15-16 வசனங்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். இந்த பறவைகள் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்குமா, அவரை நோக்கி பார்க்குது எல்லா ஜீவனும், அவர் எல்லாத்தையும் திருப்தியாக்குறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கோடிக்கணக்கான பட்சிகள் இருக்குது, பறவைகள் இனம், எத்தனை கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மச்சங்கள், எல்லாத்துக்கும் அவர் ப்ரொவைட் பண்றார், எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும், எல்லா படைப்புகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா. நாம அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தியாக்க முடியும் நினைக்கலாம், அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தியாக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில ஜெபத்துக்கு அழைக்கும் போது, கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்யணும் தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜெபிக்கிறது உண்டு, எப்படியாகிடும் அவருக்கு விடுதலை கூட ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேரு காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க, அதனால கடன் பாரத்தினால
பிரியமானவர்களே, ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார்.

0: தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு. ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஏழு விஷயம் சொன்னேன். கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? முதலாவது அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்கக்கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு தவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தரை திருப்தி ஆக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், ஐ பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறேன். லார்ட், ஐ பிளஸ் தம், ஆசீர்வதியும். உடைய கரத்தின் நிழலால் உடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற சட்டை விரிக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் காலையத்திலே 11 மணி. வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல்களை கேட்கின்ற நேரம்.
2: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதையத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்களுடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி பிரதர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சௌரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதாதான் இருக்கிறீங்க போல.
0: ஜெசிந்தாக்கு இன்னும் சரியான குணமடைய இல்ல. புதன்கிழமையில இருந்தா நான் மருந்து எடுத்துக்கிறேன், பின் நேரத்துல இருந்து. சும்மா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானமடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானமடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண்

மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து

0: பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசம் அடைகின்றேன்.
1: ஆமென் ஆமென். பிரியமான் நன்றி சகோதரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென் ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6473355569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில். இங்க
0: பயங்கர வெயில்.
1: 32 மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்ந்த கொப்பியா போன வருஷம் மழை பெய்யுது. அந்த நத்து எல்லாம் வந்து குருத்துல சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்லை.
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையில எல்லாம் வந்து.
0: சரி, அப்ப தோட்டம் இந்த முறை நல்லா வரும் சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்குது, நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கின்றே,

மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பா

நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்ப
0: குறைஞ்சிருக்கு.
1: நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்கவா
0: பாடுங்க. என்ன பிரச்சனை?
1: இல்ல நான் பாடுறேன் இல்லையா?
0: நான்
1: பாடுறேன். அப்பா தோத்திரம் தகப்பனி, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம்

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் இருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருதில்லை சகோதரிக்கு.
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. நன்றி. ஸ்தோத்திரம், கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் நினைப்பில் இருக்கிறீங்க?
2: நான் கவலம்மா.
1: கவலம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ, நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: அம்மாக்கும்
1: அப்படித்தான் இருக்கு.
2: உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாராசி போய்ப்பாரா.
1: ஆண்டவர்
2: எனக்காக
1: கண்டிப்பா ஜப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவா அம்மாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். நான் அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். மஞ்சள் புள்ளிகள் பார்த்து கொண்டு போங்க ஆண்டவரே. கால்கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிகட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழைவு கை உழைவும். ஆண்டவர் இம்மட்டம் காட்டுவாங்க, இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் கோடி சோத்திரம். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசரிகாய் ஈறி தருவேன். நிந்தனைகள் புரடம் வந்தும் நீந்தவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசரிகாய் ஈறி தருவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். தன்மலைகள் வியர்க்கும்படியாய் கத்தர் உன்னை கரம்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்.
1: ஆமென்.
2: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?

0: சுகமாயிருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமாயிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா, வாழுங்க.
0: ஆமேன். கிறிஸ்த நாமம் ஒன்றே மகிமையடைவதாக.

0: வணக்கம்.
1: ஓ சுவம், நான் வயசு கலைக்கிறேன். நேற்று புரிய பண்ண எப்படி சுகமா இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா, சுகமா இருக்கு. ரிசந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: மருந்தெடுங்கோ. நான் 4 மாதம் கூட ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டேன். குறமா
0: ஹாஸ்பிட்டல் போய்
1: ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நீங்க வாய் திறந்து கேளுங்க.
0: இல்ல இல்ல, கொடுத்துருக்கு, நம்ம அதான் எடுத்து கொண்டிருக்கோம்.
1: ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க, எங்கட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே. அது கொடுத்துட்டா முறமான 4 மாசம் ஒரே துணி. அப்ப வேறும் அது ஆண்டவர் விட மாட்டேன். தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடங்கோ அவாவும் முடங்க.
0: ஓகேம்மா, பாடுங்கம்மா.
1: சூத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சூத்திரம் அப்பா, கத்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. நான் ஆமென்.
0: ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென். வரந்து எடுங்கோ.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்தில் 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 இலக்கத்திலே உங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12. உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:11 வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise the Lord, Vincent.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமேன்.
0: நன்றி ஆண்டவருக்கு. ஜெபங்களுக்கு
1: ஜெசிந்தா நல்ல சுகமா வந்தவ எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது. இப்ப மருந்து
1: எடுத்துருக்கிறான். பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம். பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன். பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலா இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி இந்த பாடலை படிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டுதே தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினாதான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல். பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலம்.

தான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதிசகனே நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சரு

0: தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன். வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி. எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டவருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேற இல்லையம்மா. கொஞ்சம் குறைவாக இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு ரெண்டு மூணு நாளில் எல்லாமே ஓகே வந்துடும்.
1: கடவுளே சிறுவதைங்க காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: போது.
1: எங்களோடு இணைந்திருங்கள், மீண்டும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்.

இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நியூவர்லியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேயிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது வீடு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து. சாரி, அவர்கள் பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவில் இருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இது அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைந்திலே 12:57. இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். waves of power.com

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்க அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்ல, நல்லா இருக்கலாம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்ல, தொடர்ந்து
1: கொள்ளுங்க. சரி சரி சரி சரி. மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாக யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்வதாக இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்வதை போல அது காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங் பார்த்தேன், ஆர்ட், வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி இங்க படமாக்கப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படின்னு நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தால் மரணத்திற்கு நேராக, பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்ன, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு ஆகையால் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது, முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது அரசர் சொல்கிறார், 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார், கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 2 Kings 18:19 ராப்சாக்கே என்பவன் அசிரியா ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர்களுக்கு அசிரியா ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது 2 Kings 18 சொல்லுது, அவன் இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவு இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுள்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சூற்றில் உட்கார வைத்து, அந்த குழந்தையை வா உன்னை பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும், தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்வார் என்று சொல்லும். அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவ கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார்கள். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை, நம்பிக்கை அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தனாக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையில தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடலை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையால பக்தர்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனையிலும், அசிரியா ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது, எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படின்னால் எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமன்றம் 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமா எழுந்திருந்தாலும் வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேரில் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினத்தும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள், திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் என்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கார்களோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர்
0: அனுக்கிறோம்.
1: ஆசீர்வதிங்க, விடுதலை தாரும், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை துளிர்க்க செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

Hey, come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. வர்ஷிப்பரி லைஃப் எப்பொழுதும் வச்சுதாங்க, அது வெற்றி மேல வச்சுதாங்க.

வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், நஷ்டமும் வரலாம், ஏன் மவுண்டன் போல ப்ராப்ளம் சூழ்ந்து கொள்ளலாம். பயப்படாத, துதி வீரனா எழுந்து

0: நேரம் கலையத்திலே 1:55 நிமிடம். இது வேதாகம வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13 அதிகாரங்கள், ஏசாயா 37 அதிகாரம், 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமிக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிலோ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கிலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபிலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபிலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சூரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ

நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரியனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பார் ஆக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் இஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி யுவாலே பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் யுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே மோங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜனப்பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு ரெட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் இசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள்.
அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் இங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரொருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுர் மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழ்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்கள் ஆகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும்
இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைய அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரின் பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவளுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடத்தையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பிழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கு நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரீச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாகியிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள்
நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அபலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை விரும்பாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாய்மைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சோதரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 நிமிடம். வெள்ளிக்கிழமைக்கான பின்வாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 14 காலை பொழுது 14 தேதி ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:01. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சி நேரிலே காலை தெளிதன் தொழிகள் நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதனையை வழங்க இருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரி தர்சன். அதனைத் தொடர்ந்து ஜீவ வெளிச்சம் நேரத்திலே 9:30 நச்சிலே பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். 10 வேதா பாடம் டாக்டர் தேவதாஸ் அவர்களுடைய பாடம் நடைபெறும். 11 இலங்கை நுவரலியால் சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி இடம்பெறும். 12 எமது விசேட நிகழ்ச்சியான இசையமிதம் சிறப்பு பாடல் நிகழ்ச்சி சௌரன் டேனி மற்றும் சௌரி ஈவின் அவர்கள் நேரலையாக வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 2 வேதாம் வாசித்தல், அதனைத் தொடர்ந்து 3 எமது மறு ஒலிபரப்பு இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆராதனைக்குள்ளே செல்லலாம். காலை தெளிதன் துள்ளிகள் நேரத்திலே எங்களோடு ஆராதனையை இணைந்து வழங்குகின்றார்கள் சௌரன் டானியா மற்றும் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள்.

வெள்ளமேன் அலைகளின் காலை தெளித்தேன் துளிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பினாலே உங்கள் ஒவ்வொரு விரையும் வரவழைக்கின்றோம். நாங்கள் தூர தேசங்களிலே இடங்கள் இருந்தாலும் ஆண்டவரின் கிருபையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க தந்த தருணத்துக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஏசாயா 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. ஏசாயா எழுதின நிருபம் 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆண்டவர் உன் வாக்கு தத்தங்களின் படி அவற்றை பற்றி அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சியிருந்த காலங்களிலே ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களை வழி நடத்தி தந்த இன்னுமாக வருகின்ற இந்த காலங்களிலே உங்களுக்கு காலங்கள் எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாத வேளைகளிலும் ஆனால் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றுகின்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி போகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த உதவியை ஆண்டவர் எங்களுக்கு தருவாராக என்று ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசத்தை இன்னுமாக பெருகவும் இன்னுமாக ஆண்டவர் மேல் வேதத்தை இன்னுமாக வாசிக்கவும் அந்த ஆசையை கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா கிருபையும் கனமும் ஆண்டவருக்கு எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் இரத்தத்தாலே நாங்கள் மூடிக்கொள்கிறோம். இன்று வருகின்ற ஆராதனை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நாமம் பிரஸ்தாபித்து சமாதான ஷலோம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை பற்றி பிடித்து மனதிலே வைத்து அதன்படி நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுதும் நடக்கின்ற ஊழியங்களுக்காக, வானொலியில் நடக்கின்ற ஊழியங்களுக்காகவும், வருடங்கள் ஒவ்வொன்றுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே கரம் இருப்பதாக. ஆமேன்.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கு மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
3: நிறம் கலையத்தில் 9:26 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 9:30 வருகிறது தேவ செய்தி. ஆண்டுடைய செய்தியை இன்றைய நாளும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். அதுவரைக்கும் நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 9:31 சனிக்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும் தொடர்வது ஆண்டுடைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: நேரம் கலையத்திரி 9:45. தாமதத்துக்கு மன்னிக்கவும். இப்பொழுது எங்களோடு பாஸ்டர் கைவல்யம் டேவிட்டர் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜீவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய அளப்பெரிய அந்த தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நாளில உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வாக்கு தத்தம் என்பது உபாகம புத்தகம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே அதிகாரத்தில் 19 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கீழ்ப்படியாவிட்டா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றார். இதுல நான் இந்த போகையில் அப்படின்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் எங்காவது ஒரு காரியமாக அலுவலாக போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நம்ம போகும்போதே இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தான் இந்த நாள் வார்த்தை. நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சந்தோஷமா புறப்பட்டு போறோம். அந்த காரியம் சக்சஸ் ஆயிட்டா நம்முடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வசனம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் போகும்போதே அந்த காரியம் ஆசீர்வாதமாக அமைந்து விட்டால் வரும்போது மகிழ்ச்சியோடு வருவீங்க. இப்போ நம்ம போகும்போது, நாம் பிரயாணப்பட்டு போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிற சமயத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது, நாம் என்ன செய்ய வேண்டும், வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அன்பானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து போறோம், இந்த காரியம் நடந்துரும், இது என் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி எதிர்பார்த்து போறோம். ஆனா நம்முடைய அந்த பிரயாசம், நம் போகிறது எல்லாம் வீணா போயிடுது. ஒரு பெரிய வெற்றிய நாம பார்க்க முடியறது இல்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடியறது இல்ல. அன்பானவர்களே, நாம் போகும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதுல வெற்றி இருக்கணும், அதுல ஜெயம் இருக்கணும். நான் தோற்று போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரங்கள்ல நான் புறப்பட்டு போகும்போது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அங்க போய் பார்த்தா ஏமாற்றமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் காணல் நீரை போல போயிடுது. காணல் நீர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்து போகும்போது காணல் நீர், அதாவது அந்த வெயில், அதனுடைய தோற்றம் ஒரு நீர்நிலை இருப்பது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா போக போக அது போயிட்டே இருக்கும், பக்கத்திலே வராது. அது மாதிரி தான் இன்னும் கூட குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இருப்பது போல தோணும், ஆனா கொம்பு இல்லை. நமக்கான நன்மைகள் அப்படியே குதிரை கொம்பா நமக்கு போயிடுது, கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாமல போயிடும். சில நன்மைகளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம், உங்க காரியம் எதுவும் வாய்க்காம இருக்கலாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போகையில உனக்கு ஆசீர்வாதம் வருப்பா, நீ புறப்பட்டு போகும்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ என்று கர்த்தர் சொல்றார். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? 1, வேத வசனத்தின் மேல பிரிய வச்சு அந்த வேத வசனத்தை நம்முடைய இதயத்துல நிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம போகும் போதே அவருடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் விழுந்த உடனே அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும், அந்த துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 24:14. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அவர்கள் துக்கத்தோடு போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து அவளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. துக்கத்தோடு தான் அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. அவள் போகும்போது மிகப்பெரிய துக்கம். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனார்கள். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவர் போகையில அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? எதை நினைச்சு துக்கப்பட்டாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்தார். பைபிள்ல இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, துவக்கத்தில் துக்கத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவக்கின இந்த எம்மாவு சீஷர்கள் முடியும் போது மகிழ்ச்சியாய் முடித்தார்கள். 24 அதிகாரம் லூக்கா 39:40-41 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. அப்பா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்முடைய மெசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். அவர்கள் போகையில் அவர்களுக்கு இருந்த துக்கம் மாறி அவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 24:32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமா நின்றவர்களுக்கு அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவர் எரிந்து கொண்டதையும் விருத்தி சொன்னார்கள். இயேசுவை அறிந்தார்கள். வேத வசனுடைய இருதயத்தில் வந்தவுடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த வார்த்தையாயிருக்கிறவர் பேச துவங்கின போது அவருடைய கண்கள் திறவுண்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்கும் போது, தேவனுடைய வசனத்தை சொல்ல கேட்கும் போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சூழல்களை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் இருக்கிறது. நீங்கள் முதல் சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் காரியம் நான் போகும்போது வாய்க்கணும்னா வேத வசனத்தின் மேல எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது அல்லது தியானம் செய்யும் போது அந்த வார்த்தை என் மனசில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றும். தாயினுடைய இறப்பினால் வந்த துக்கத்தோடு வாழ்ந்தான் ஈசாக்கு. ஆனால் அவன் தியானம் செய்கிறவனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 24:63 சொல்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பாருங்கள், ரெபேக்காள் அவன் கண்டபோது அவன் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போனான். தாய்க்காய் கொண்ட துக்கத்தை அவன் மறந்துவிடும்படி கர்த்தர் செய்தார். அங்கே அவனுடைய துக்கம் மாறுகிறது. காரணம், அவன் ஒரு தியான புருஷனாய் இருந்ததுனால. ஆகவே நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை நன்கு தியானம் செய்யுங்கள், வேத வசனத்திலும் பிரிய வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் வாசித்த திரவு வசனம் உபாகமம் 28:6 நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்த ஆசீர்வதிக்கப்படுவோன்றத மேலுள்ள வசனம் சொல்லுது. அதாவது 28:1 நான் வாசிக்கின்றோம். கட்டளையின்படி செய்ய முதலாவது கவனம் தேவை. கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை அற்புதமானவைகள். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு, கட்டளையின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தப்பட வேண்டும். அதே வசனம் சொல்கிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பது. அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பமானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய பிளஸிங் நமக்கு வரும். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய ஜீவிதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனுடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த மேன்மை கொடுத்து அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த அற்புதமான நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நமக்கு சகாயம் பண்ணட்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நீங்கள் போகும் போதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆணுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போகும் போது, நீங்கள் கடந்து செல்கிற போது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாகி கொடுப்பார். நிறைய நேரங்களிலே அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்பதில், நாம் அவைகளிலே கவனம் செலுத்துவதில்லை. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் மிக அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஃபேவராக இருப்பார். கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய பிரமாணத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து அதன்படி செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தால் போதும், அவன் காரியம், அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். அவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தா ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகம் 3:3-4 வசனங்களை பாருங்கள். கிருபையும் சத்தியம் ஒன்று விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகை எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் அற்புதத்தையும் பெறுவாய் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார், ஆசீர்வாதமானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றி கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மிகுந்த மேன்மையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். 3வதாக, தேவனுடைய வார்த்தைக்கு இமீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்கள் அவர்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை இயேசு 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 17:14 இது இருக்கிறது, அவர்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு கர்த்தர் சொன்ன உடனே அவங்க போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போகும் போதே, அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படி போய்கொண்டிருக்கிற போதே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்ன உடனே அவங்க வேறதையும் யோசிக்கல, 10 பேரும் உடனே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் போகும்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவங்க போய் இன்னும் ரீச் ஆகல, அந்த ஆசாரியனிடத்துல போய் தங்களுடைய குஷ்டரோகத்தை அல்லது குஷ்டரோகம் உள்ள அந்த தேகத்தை காமிக்கல, ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு சொல்லிட்டாரு நம்பிக்கையோட போவோம்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு போகும்போது அவர்கள் போகும்பொழுதே சுகமடைந்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்க போகும்போதே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரயாச வீணாயிராது, உங்களுடைய பிரயாச வீண் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க நான் புறப்பட்டு போறேன், கர்த்தர் சொல்லிட்டார் நான் புறப்பட்டு போறேன், போகும் போதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாம புறப்பட்டு போனான். இம்மீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மனுஷன் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போதெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பிளஸிங், எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை மூடியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் என்றால் நிச்சயமாக இது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உங்களுக்கு ஆதரவாய் வைப்பார். உங்களுக்கு உதவிகரமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். அந்த குஷ்டரோகிகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போதே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது நாம் வேத வசனத்தை தியானிக்கணும்னு பார்த்தோம். 2வது அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு பார்த்தோம். 3வது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வதாக, வேறு பிரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதாவது ஒரு லேவியன் போகையில் அவனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது, மீகாவனுடைய வீடு கிடைத்தது. அவன் போகையில் நியாயாதிபதிகள் 17:8 அவன் போகையில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் காண்பித்தார். லேவியனை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தனக்கு ஊழியம் செய்யும்படி, தனக்கு சேவகம் பண்ணும்படி தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் லேவியன். இந்த லேவியனுடைய லைஃப்ல, லேவியனுடைய வாழ்க்கையில ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இருக்கிறதுனால அவனை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. எங்கிருந்தோ புறப்பட்டு வர்றான், ஆனால் அவன் போகையில மீகா என்பருடைய வீட்டுக்கு அவன் சென்று அந்த வீட்டிலே ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லேவியின் நிமித்தம் மீகாவனுடைய வீடும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க இயலும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய வல்லமை நிச்சயமாய் உங்களை மூடும், பாதுகாக்கும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம் தைரியமாய் வாழ்வோம். என்னை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ண நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய மகிமை உங்களை மூடி மறைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, தேவ மக்களாக இந்த பூமியிலே சுகித்து இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறேன், கூடவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்காக நான் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் அங்கே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு அனுகூலமாய் அனுப்பி கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேவியனை கர்த்தர் கைவிடாதது போல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாமல் காப்பார், தேவன் கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வார். நாம் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வத்து உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக மற்றொரு ஒரு குறிப்பு, தேவன் நம்முடைய பிரயாணத்தில் நாம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உபாகமம் 20:1 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இந்த யுத்த காலத்துக்கு போகும்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் நம்போடு இருந்து, நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பல இடங்களிலே வாசிக்கிறோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிகமான பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிற அவருடைய கையில் இருக்குது. அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீ சும்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார். ஒரு இடத்துல உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் தாவீது. யுத்தம் செய்ய போகும்போது நம்மை விட பலசாலிகளாக, திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாயிருங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய போகையில் நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் செய்ய போகின்ற அந்த பாதையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் கூட இருப்பாரானால் நாம் போகிற பாதையில் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை வரும். நீங்க போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை உணர்வீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறானோ, தேவன் என் கூட இருக்கிறாரா என்பதை அடிக்கடி யோசித்து பாருங்க. அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் தேவன் அவனை விட்டு பிரியறதே இல்லை, அவனுக்கு துணையாக இருக்கிறார். 8:29 யோவானிலே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியான் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார், எனக்கு உதவியாக இருக்கிறார், எனக்கு அனுசரணையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதோடு, நமக்கு நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பதோடு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்படுகிற எல்லா யுத்தம் பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கணும்னு நீங்கள் வேண்டுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கின்றான். தேவன் நம்மோடு கூட இருப்பாரனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த தோல்வியும் வந்துடாது. அவர் கூட இருக்கும்போது நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகும்போது எங்க போனாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க சம்டைம்ஸ் ஒரு நெருக்கடியான பாதையில போறது போல நீங்க ஃபீல் பண்ணலாம், கடினமான பாதையில நீங்க பிரயாணம் செய்வது போல தோணலாம். நீங்க எந்த நிலையில போனாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு உதவியா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். 143 சங்கீத 10 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு போதிங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய, ஏனென்றால் நான் உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா நீங்க என் கூட இருப்பீங்கன்றதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, என் கூடவே நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னம் எனக்கு துணையாக இருக்கணும், உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களை ஒரு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லுகிற போது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். சோ அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீ எங்க போனாலும் சரி, நீங்க போகிற இடத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வேணும், நீங்க போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வு வேணும்னு சொன்னா இந்த 5 காரியங்களையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சகல பிரயாணத்திலும் சகல முயற்சியிலும் நீ ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த 28 அதிகாரம் உபாகமத்தில் 6 வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைபடி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பருகிறோம். அவர் வைத்திருக்கிற நிபந்தனைகளை நம்ம மறந்துட்டு அதை விட்டு விலகும் போது அதே அதிகாரம் சொல்லுது 19 வசனத்துல, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த வார்த்தைகளை கவனிங்க. அன்பானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் இல்லை, நான் தோற்று போகிறேன், என்னை எதிர்பார்க்கிற எதுவுமே எனக்கு நடக்கிறதில்லை, நான் பல நேரங்களில மனம் அடிவாகி விடுகிறேன், நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலை என்று வருத்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய கட்டளையின் படி செய்ய கவனமாயிருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய போக்கிலே உங்களுடைய வரத்திலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய புற்கரத்துல கொடுக்கின்றோம். தகப்பனே, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஆம் தகப்பனே, பல நேரங்களிலே நாங்கள் முயற்சித்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நாங்கள் முயற்சித்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கல, நாங்கள் சோர்ந்து போறோம். பல பலகீனங்கள், ஆண்டவரே பல தோல்விகள், அவமானங்கள், பரிகாசங்கள், இவளுக்கு நடுவில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அதை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, எங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும். இது முதல் நாங்கள் போகிற காரியம் ஆசீர்வாதமாயிருக்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அப்படி நடக்க போறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்திலே 10:11.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிடையாது, 10:20 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்து வருவது டாக்டர் தாசையா வழங்குகின்ற வேதாம் பாடம்.
2: எங்கள் அருமையான நல்ல தாப்பினை இந்த நேரத்தின் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
3: ஆமாண்டவரே,
2: எத்தனையோ நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் நீர் ஆசீர்வதித்திரலும். இனிமேல் இதை கேட்க போகின்றவர்களும் இதோ யூடியூப் மூலமாக கேட்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்திரலும்.
3: ஆண்டவரே,
2: இன்றைக்கு எங்களுடைய கண் பார்வை மிகவும் தெளிவாக எவ்வாறு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காண வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்தும்.
3: ஆமாய்யா
2: ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அணைப்பிலே கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்தரலாம். எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
3: ஆமென், ஆமென்.
2: ஐயா, இன்றைக்கு நாம் படிக்க போவது வந்து எப்படி நாம் ஒவ்வொருவரையும் ட்ரீட் பண்ண வேண்டும். இது இதற்குறித்து பவுல் மிகவும் அழகாக எழுதி இருக்கின்றார். சாதாரணமாக உலகத்திலே ஏற்படுகின்ற சட்ட திட்டங்கள் அவையெல்லாம் நாம் வந்து மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது.
3: ஆமென்.
2: அந்த முறையில தான் சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வேதாமத்துல புது கண்ணோட்டத்தை பவுலார் கொடுக்க போகின்றார். இதை நாம மிகவும் ஆழமாக படிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் எபேசியர் 5 எபேசியர் 5 அதிலே 21 நாம பார்த்தோம். அதிலிருந்து அதில் பவுல் வந்து பலவிதமான உறவினைகளை அவர் தெளிவாக்குகின்றார். நீங்க அதை வாசியுங்க.
3: எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
2: ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஆங்கிலத்தில் சப்மிட் டு ஒன் அனதர். இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை, கடினமான வார்த்தை. இது சபைகளுக்கு உள்ள மாத்திரமல்ல, எங்கேயும் பொதுவாக தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இத பிறகு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். முதலாவது மனைவிகளையும், இரண்டாவது புருஷர்கள், பிறகு பெற்றோர்கள், பிறகு பிள்ளைகள், பிறகு வேலைக்காரர்கள். இத்தனை 5 குறித்து அவர் பேச போகின்றார். 6 மாஸ்டர்ஸ், எஜமான்களையும். அதனால இப்ப கொஞ்சம் ஏன்னா எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுல முதல்ல அவர் துவங்குகின்றார் மனைவிகள். நீங்க அது 5:12 அதை வாசியுங்கள்.
3: 5:12 ஐயா,
2: இல்ல 22
3: மன்னிக்கணும், 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள்.
2: பாருங்கள், நம்முடைய பேட்டர்ன் வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள். இதுல ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க சந்தோஷமா இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயே அவங்க நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க வாசியுங்க, தொடர்ந்து வாசியுங்க. 23
3: கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது
2: இருங்க வர, சரி தொடர்ந்து வாசிங்க,
3: தொடர்ந்து வாசிக்க வேண்டாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயுமே கீழ்படிந்திருக்க வேண்டும்.
2: இந்த வசனங்களை எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆண்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரோதமாகவும் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டது, மனைவிகளே எவ்வாறு எல்லாவற்றிலும் என உங்களுடைய புருஷனுக்கு காரியத்திலும் கீழ்ப்படுந்திருக்க வேண்டும். அதோட ஆட்கள் நிறுத்திடுறாங்க. இது வந்து அன்பாலன்ஸ் ஒரு பக்கத்துல. ஆனா புருஷர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறாருன்னு பாருங்க, அது ரொம்ப பயங்கரமான அட்வைஸ். அத நான் உங்களுக்கு, நீங்க அதை வாசியுங்கள், 25 வாசியுங்கள்.
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: பாருங்க பாருங்க, இன்னும் கிளாரிஃபை பண்றாரு. நீங்க 29 வசனம்,
3: தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே, கர்த்தர் சபையை போசித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறான்.
2: நிறைய கொடுக்கிறாரையா, இத கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வாசிக்க வேண்டும். இத வாசிக்கிறது கிடையாது புருஷர்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். பாருங்க முழுக்கினால் என்ன, இதுல புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே நிறுத்தக்கூடாது, இன்னும் கண்டினியூஸா வாசிக்கணும். அப்படியே புருஷர்களும் எப்படியா, எப்படி இயேசு கிறிஸ்து சபையை கரை திரை முதலானவைகள் அல்லாமல் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒரு தமாஷையா ஒரு கதை நடந்தது. நான் ஒரு பிரேயர் மீட்டிங் எங்கயோ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்க ஒருவர் என்னிடத்துல வந்தாரு, ஐயா நீங்க எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறீங்களா, ஆலோசனை தரீங்களா? எதை குறித்துன்னு கேட்டேன். என் மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டாள்
3: அப்படின்னு.
2: நான் சொன்னேன், நான் சாதாரணமாக இந்த மேரிட்டம் அதாவது கல்யாணத்து குறித்து நான் ஆலோசனை தருவது கிடையாது. அவர் என்ன சொன்னார், இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டாரு, நான் என்ன செய்யணும்? நான் இந்த வசனத்தை கோட் பண்ணேன். நீர் உண்மையிலேயே கிறிஸ்துவை போல் உம்முடைய மனைவியை நேசித்தால் அவர் செய்த சகல குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அன்பாக இணைத்து கொள்ள வேண்டும். உடனே அவர் சொன்னாரு, இல்ல அவள் என்ன விட்டு ஓடி போயிட்டாலும் ஓடி இன்னொரு புருஷனோட எல்லாம் இருந்துட்டாரு, அது தப்பு இல்லையான்னு. நான் சொன்னேன், இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சபை ஆகிய மக்கள் நாம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் செய்தாலும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நம்மை அனுசரித்து தமக்குள்ளே வைத்து தம்முடைய உயிரை கொடுத்தார். நீர் உம்முடைய மனைவிக்கு உயிர் கொடுக்க ஆயத்தம்மா. அவருக்கு இது சகிக்க முடியல, ஓடியே போயிட்டாரு. அவரு இந்த அட்வைஸ் அவரு யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது. நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றா, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி கேசு கிறிஸ்து சபையை நேசித்து அந்த சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல என் மனைவியும் ஆண்டவருக்கும் என பிழையற்றவர்களாகவும் முழுக்க அவர்கள் பைத்தவர்களாகவும் என அவர்களை கட்டுகின்றவர்களாகவும் அந்த மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரையே தர வேண்டும். அப்படி ஒருவன் தன்னுடைய மனைவியை நேசித்தால் தன்னையே மனைவிக்கு முழுவதுமாக உயிரை தரம் அர்ப்பணம் செய்து விட்டால் அந்த புருஷனுக்கு எந்த மனைவியும் கீழ்படியாமல் இருக்க போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டமானது. இது புருஷர்கள் யோசிச்சதே கிடையாது. நான் இதை யோசிச்சு பார்த்து பார்த்தேன். சொல்றாரு, நீ எப்படிடா உன் மனைவிய நேசிக்கணும்னு. இது மூவில பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது, அல்லது வீடியோல பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தம்மை தாமே எனது சபைக்கு முழுவதுமாக கொடுத்தார். அப்படிப்பட்ட தியாகம் நம்முடைய உள்ளத்துல இருக்கின்றதா கேள்வி. அதைத்தான் பவுல் சொல்றார், பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த வசனங்களை நாம ஆலோசிக்க வேண்டும். இயேசு அதாவது பவுல் என்ன என்றால், ஒவ்வொரு உறவையும் சிலுவையில வைத்துதான் பார்த்தார். இத நான் இன்னொரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இந்த மலப்பிரசங்கத்துல ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய விரோதியை நேசியுங்கள், உங்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள். கேள்வி கேட்கிறாங்க,

0: வேண்டும்.
1: ஆமீன்.
0: அப்படி அவரை பார்த்தால் நமக்குள்ளே இன வேறுபாடு இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. இந்த கண்ணோட்டம் நமக்கு தேவை. இதை நீங்க வாசியுங்கள். 30-30 வசனத்தை வாசிங்க.
2: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம்.
0: நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அவயம். இத நாம் உற்று கவனிக்க வேண்டும். இத கவனிக்காதபடி நாம் என்ன பண்றோம்? இது பாருங்க, அங்க அதோட அவர் நிறுத்தல. 31 வாசிங்க.
2: இதன் நிமித்தம் மனுஷனுக்கு தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
0: பாருங்க, இது எங்க இருந்து அவர் கோட் பண்றாரு என்றால், ஆதியாகமம் 2 கடைசி வசனத்துல ஆண்டவர் முதல் மேரேஜ் கல்யாணம் செய்யும் போது மனிதர் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவோ மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே ஆவியாயிருப்பார்கள் என்று வேதம் அமைச்சதல்ல, ஒரே மாம்சமாய்.
1: ஆமென்.
0: ஐயா, நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை குறித்து இப்ப பேச போகின்றேன். இன்றைக்கு யா தமிழர்கள் மத்தியில பலவிதமான குடும்ப பிரச்சனைகள். அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இங்க இருக்கு, மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அதை விட்டுப்பட்டு மாமியாரும் என்ன கூட பிறந்தவர்களும் கல்யாணத்தை குழப்பி விடுறாங்க. இது நான் சொல்லவில்ல, இது வேதாமன் சொல்லுது. என்னுடைய அட்வைஸ், யாரா இருந்தாலும் சரி, என்ன என் மகளா இருந்தாலும் சரி, உங்க மகளா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, உங்க மகனா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ, என்ன பொருளாதாரம் முடியாது, எங்களுக்கு பணம் அவ்வளவு வரலையே, சம்பாதிக்கல, கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணின மகனும் மகளும் வீட்டை விட்டு வெளியே போகணும். போகவில்லை என்றால் அவர்களுடைய வளர்ச்சியை நாம தடுக்கின்றோம், நாம் பெரிய குழப்படி ஆக்குகின்றோம். நீங்க இதை ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இத அவர் என்ன பண்றாரு? இத பவுலர் மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். வாசியங்களையா 32-33.
2: எதையா திரும்ப சொல்லுங்க?
0: எபேசியர் 5:32-33.
2: இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்க கடவள்.
0: பாருங்க, இத்தனை வசனங்கள் அவர் புருஷனுக்கு தான் எழுதியிருக்கிறார். இப்போ மனைவியை குறித்து எழுதினார், புருஷனை குறித்து எழுதுகிறார். இப்ப 6 அதிகாரத்துக்கு போங்க. இப்ப

0: பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குறித்து எழுத போகின்றார். இதை நீங்க வாசியுங்கள். ஆறாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசியுங்கள்.
1: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
0: இது எங்கிருந்து அவர் கோட் பண்றாரு? இந்த கட்டளை
1: யாத்ராமம்
0: தாயையும் தாப்பனையும் கனம் பண்ணுவாயன்னு
1: யாத்ராமத்திலிருந்து.
0: யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் பத்து கட்டளைகள். அந்த பத்து கட்டளைகள் இதான் முதல் கட்டளை. எது வாக்கு தத்தத்தோட கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப எத்தனையோ பேர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க, நமக்கு பத்து கட்டளைகள் தேவையில்லை. அத நம்ம பவுலுக்கு சொல்லணும் ஐயா, அவருக்கு அவருக்கு தெரியல போல. அவரு அங்க போய் அவரு என்ன, அவரு ஒரு பரிசேயன் பாத்தீங்களா, அவரு தன்னுடைய அவர் பாட்டுல இதுக்கு போயிட்டாரு. எங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து போய் கோட் பண்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க அடுத்தது ஆறு நாலாவது வசனம். இப்போ பிதாக்களுக்கு என்ன சொல்றாங்க?
1: பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தலுக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
0: பாருங்க என்ன பிதாக்களை என்ன சொல்றாங்க, நீங்க கோபப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோர்கள் வந்து சில காரியங்களை செய்ய சொல்றாங்க, அது உன்னுடைய பார்வையில தப்பா இருந்தால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். எத்தனையோ பெண்மணிகள் என்ன, சில நேரத்துல பெண்மணிகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அங்கிள் என்ன எங்க அம்மா இப்படி செய்ய சொல்றாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ண சொல்றாங்க, அவன் வந்து அவ்வளவு விசுவாசத்துல இல்லைன்னு. நான் சொன்னது இந்த பாரு, நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்க கீழ்ப்படிய வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போனால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல, இங்க சொல்லுது எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாவசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: கர்த்தருக்குள்
0: கீழ்ப்படியுங்கள். பிதாக்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, என்ன நீங்க கோபப்படுத்தாதீங்க. அப்படி அவர்களுக்கு டிசிப்ளின் கொடுத்தால் உலகத்தா கொடுத்த மாதிரி அவங்கள வச்சு சாட்டையில வச்சு வாங்கு வாங்கணும் வாங்க கூடாது. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஐயா, ஆண்டவர் நம்மளை அடிக்க மாட்டார். நீங்க இப்போ பேசிட்டே இருக்கும் போது பொய் சொன்ன உடனே ஆண்டவர் உங்களை பசக்குன்னு அடிப்பாரா?
1: இல்ல,
0: சில நேரத்துல அவரை அடிக்கணும்னு நாம யோசிக்கிறது உண்டு, அடிக்கிறது கிடையாது. நாம ஒரு பிழை செய்தானா பட்டுன்னு அடிக்கிறாரா? கிடையாது. அதே குணம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பல தடவை அவர்கள் என்ன செய்யலாம், குற்றங்கள் குறைகள் செய்யலாம். அவரு நாம பொறுமையோட ஆண்டவருடைய சிச்சையில் போதனையில் நாம வளர்க்க வேண்டும். பாருங்க அடுத்த வசனம், வேலைக்காரர் குறித்து அவர் பேசுறாரு.
1: வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.
0: ஐயா இதுல நிறைய இருக்கு, இத பாருங்க, இத தொடர்ந்து வாசியுங்கள், நான் பிற எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
1: ஆமா, அடிமையானவனானாலும் சுயாதீன உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்தரிடத்தில் பலனை அடைவானென்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்.
0: என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், நான் ஒரு வேலைக்காரன் இல்ல, என்ன நீங்களும் சொல்லலாம், நாங்கள் அடிமைகளும் அல்ல. உண்மைதான், இந்த காலத்துல நாம யாரும் யாருக்கும் வேலை செய்யறது கிடையாது, வேலைக்கா அடிமைகளும் கிடையாது. ஆனால் நாம பொதுவாக எல்லாரும் என்ன பண்றோம், பிழைக்கிறதுக்காக எங்கேயாவது வேலை செய்யறோம். நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல போய் வேலை செய்யறீங்க, நான் போய் என்னுடைய மாணவர்களுக்கு டீச் பண்ணேன்னு கிடையாது. என்ன ஆனால் இவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி நம்முடைய மேனேஜர்ஸுக்கு அவர்களுக்கு பயத்தோடையும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாம. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா. ஒரு சூப்பர்வைசர் வராருன்னா உடனே மாயஜாலம் போட்டு ஏதோ ரொம்ப சீரியஸா நம்ம வேலையில செய்யறோம், அந்த மாதிரி நீங்க செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழுக்க முழுக்க தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அடிமையானவனானாலும் சரி, சுவாதீனம் முள்ளவனானாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்ற அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாம கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். அதாவது இப்ப நான் வந்து உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்து இந்த வேலை செய்யுங்க, நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு, நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு நீங்க வேலை சரியா செய்யாம கேட்டீங்கன்னா, நீங்க என்ன உங்க ஊதியம் வந்து ரொம்ப குறைச்சல். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுது பாருங்க, நீ அடிமையா இருந்தாலும் சரி சுயாதீனமா இருந்தாலும் சரி, நீ ஒரு வேலையை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவாயானா மனுஷருக்கென்று நீ ஊழியம் செய்யாமல் கருத்துக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்ய வேண்டாம்.
1: ஆமென்.
0: அது பிளெயின் சொல்றேன் ஐயா, நீங்க வந்து யாருக்கும் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம். ஆனா நான் உங்க வீட்டுல வந்து வெள்ளை அடிக்க போறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஒரு பணத்துக்கு ஒப்பு கொடுத்தா அத நான் முழுவதும் கடவுளுக்கென்று செய்ய வேண்டும். ஏன்னா ஐயோ நீங்க குறைச்சு இப்ப எனக்கு சம்பளம் தர்றீங்கன்னு சொல்லி நாம குறைந்த வேலையை தரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அதனுடைய பலன் ஆண்டவரிடத்துல பெறப்போயிட்டோம்.
1: ஆமென்.
0: இப்ப இதுவும் இந்த மாதிரி நாம யோசித்தா கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி அவர்களை மக்கள் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் என்ன பவுல் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவு கிறிஸ்து பாருங்க அதை ஒப்பிட்டு இது பண்றாரு. அடுத்தது பாருங்க எஜமான்களை குறித்து அவர் என்ன பேசுறாரு 6:9.
1: எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்ச பாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள்.
0: பாருங்க ஐயா எஜமானங்களை பார்த்து என்ன சொல்றாரு நீங்க உங்க வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்கு உரித்த சலுகைகள் எதது உண்டோ அது எல்லாத்தையும் செய்யணும். ஏன் தெரியும்னா எல்லாருக்கும் எஜமானா இருக்கிறவர் பரலோகத்துல இருக்கிறார். அவரிடத்துல பச்சபாதம் இல்லை. அதனால யாரையும் நீங்க அதட்ட வேண்டியது இல்ல. கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. பாருங்களையா இது எப்படி பாருங்க 6 பேருக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறார். முதல்ல மனைவியா புருஷர் பிள்ளைகள் பெற்றோர் அடுத்தது யாரு அவர் வந்து வேலைக்காரர் 6 பேருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கல். இதுல புரிந்து கொள்றதுக்கு எதுவும் கஷ்டமான வார்த்தைகள் அல்ல. ஐயா நாம ஆயா பைபிள குழப்படி பண்றோம் இல்ல இல்ல அது இப்படி சொல்லல அது அப்படி சொல்லுதுன்னு. இது நாம தான் இத என்ன பண்ண போறோம் குழப்படி செய்து வைக்கிறோம். எபேசியர்ல 4:5-6 இந்த 3 அதிகாரங்கள் நீங்க வாசிக்கிறது யாரும் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு போதகர் தேவையில்லை. ரொம்ப பிளெயின் அண்ட் ரொம்ப சிம்பிள். இது நாம இது பண்ண வேண்டும். ஐயா நாம இனி கடைசி பாகத்துக்கு வருகின்றோம். அதை அடுத்த வாரத்துல டீல் பண்ண போறோம். அதாவது அவரு என்ன 10 வசனத்துல சொல்றாரு கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது அவர் எடுத்து பேச போகின்றாரு. இதை குறித்து அடுத்த வாரம் பேச போகின்றோம். இது கடைசியா பேச போகின்றோம். என்ன சொல்றார் என்றால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அல்லது கவசத்தையும் நாம போட்டுக்கொள்ள வேண்டும். சர்வ ஆயுதங்களையும் போட வேண்டும். அதுல 7 ஆயுதங்களை சொல்றாரு. அது நீங்க முதல்ல வாசித்தீங்களா 6 தான் கவுண்ட் பண்ணுவீங்க. 7வது என்னதுன்னு கொஞ்சம் அறிய வேண்டும் என்றால் ரொம்ப கூர்மையா படிக்கணும். அந்த 7 இதை அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த எபேசியருக்கு முடிக்கிறார் கம்ப்ளீட்டா. பாருங்க எங்க இருந்து ஆரம்பித்தாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எபேசியர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சார். 7 ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசினார். பிற அவர் சொன்னாரு நீங்கள் கிருபையினால விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய இது உங்களுக்கு ஈவு அங்க சொல்லிப்பட்டு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் உங்களை நற்கிரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார் சொல்லிவிட்டு, பிறகு எந்த நோக்கத்திற்காக இந்த சபையை அவர் அழைத்தார்? அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? ஆறு விதம் என மனைவி, புருஷன், தாய், அதாவது பெற்றோர், பிள்ளைகள், என பிறகு வந்து வேலை செய்யறவங்க, எஜமான்கள், இவர்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அட்வைஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியில நாம எப்படி இந்த உலகத்துல ஆண்டவருடைய போராட்டத்தை நாம் போராட வேண்டும், அத குறித்து அடுத்த வாரத்துல பேச போகின்றோம். இல்ல எபேசியர் வந்து ரொம்ப அழகான நல்ல புத்தகம், அந்த நல்ல லெட்டர் நிருபம். அது எங்க இருந்து எழுதுறாருன்னா ஜெயில இருந்தா எழுதுறாரு. இல்ல ஒரு சபைய அவர் பரலோகத்துல முதல்ல கொண்டு போய் பூமியில கொண்டு வந்து விட்டுறார். ஆனால் நம்முடைய மனப்பான்மை வந்து கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். இத பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க இந்த வசனத்தோட முடிப்போம். பிலிப்பியருக்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இரண்டாம் அதிகாரம் ஐந்து.
1: கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
0: ஐயா, இந்த உள்ளம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நீங்க எதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கிறிஸ்து நமக்கு வாழ்விலும் சாவிலும் பெரிய முன்மாதிரி. நம்மை நாமே நம்மை நாம் வெறுமையாக்கி அவரை போல அடிமையின் ரூபமாகி, அது மாத்திரமல்ல மரண பரியந்தமும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டாம், நம்மை தாமே தாழ்த்த வேண்டாம். ஐயா, இதுதான் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங், புதிய ஏற்பாட்டின் என்ன சொல்றது, நமக்கு போதனை. இது புதிய உடன்படிக்கையின் போதனை. நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை நாமே தாழ்த்தி அவரை போல் மனைவியையும் பிள்ளைகளையும் அடிமைகளையும் எஜமான்களையும் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அதுதான். இதோட நான் ஸ்டாப் பண்றேன். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கட்டும்.
1: ஆமாம், நேரம் 4:44. கேள்விகளுக்கான நேரமாக 10 நிமிடத்தை ஒதுக்கின்றோம். நேர்களே, அலையுங்கள். 4:16:25:3 சைபர் 8:72 இலக்கத்திலே அழைத்து உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக இந்த பாடத்துக்கு ஏற்ற கேள்விகளை எடுத்து வாருங்கள். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அது இன்னும் பிரியத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார்.
2: நேரம் கலையத்திலே 11:00. கர்த்தருக்குள் அண்மையில் நித்திரடைந்த டாக்டர் தாசை அவர்களுடைய வேதாம் பாடத்தை கேட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணிலிருந்து, அதாவது நியூரலியாவிலிருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் ஒரு சில நிகழ்ச்சிகளையே வழங்க இருக்கின்றார்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வாக்குத்தத்தின்படி இன்றும் கூட இலங்கையின் மத்திய மலைநாட்டில் நுவரெலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சி கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கிறோம். இன்றும் கூட என்னோடு பேரில் பெஞ்சமின், தபிதா, பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அன்பின் வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும், அன்பின் வின்சனாங்களுக்கும், ஜெசிந்தா என்டிக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
2: இந்த டைம் பார்த்து நான் கொடையும் எடுத்துட்டு வரையே, என்ன செய்யறது? இப்போ நான் கடைக்கு போறதுக்காக வந்தேன், ஆனாலும் இப்படி உச்ச வெயிலா இருக்குது, என்ன செய்யறது? கொடையும் எடுத்துட்டு வரலாம். அதோ ஒரு மரம் தெரிகிறது, அங்க நிழலும் இருக்கிறது. நான் அங்க போயிட்டு நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் அங்கேயே. நிழலுக்கு வந்து பழுத்து நல்லா இருக்குது. இங்கேயே சற்று நின்றுட்டு போக வேண்டியதான்.
3: நேற்று தினத்தை விட இன்னைக்கு வெயில் அதிகமாகவே இருக்குதப்பா.
4: என்னப்பா, வெளியே கூட மனிதர்களால் நடமாடவே முடியல. இந்த பொதி ரெண்டும் விட எனக்கு அதிக பாரதி தருகிறது, என்ன செய்வது?
3: அவன் ஒரு மரம் தெரிகிறதப்பா.
4: அது யாரு? நமக்கு தெரிந்த சிறுமி யாரோ அவனை நின்று கொண்டிருக்கிறாங்களே.
3: அது நம்ம மெரியல் தங்கச்சி தானே. இந்த பொதிகளை அங்கு வைத்து விட்டு அவர்களுடன் சற்று உரையாடுவோம்.
4: வணக்கம் மெரியல் தங்கச்சி.
2: வணக்கம் அக்கா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
4: இல்ல, இந்த பொதிகளை எடுத்து விட்டு வீட்டுக்கு செல்ல வந்தேன். சரியான பாரமா இருக்கவும் என வைத்து விட்டேன் தங்கச்சி. அப்புறம் நேத்து உங்களை நான் தேவாலயத்திற்கு அங்கவே இல்லையே.
2: ஆமா அக்கா, நான் வந்து ரெபில் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் காங்க முடியல. நான் அவர் தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் நான் காங்கல. ஒருவேளை அவர் நேத்து வரலாம இருக்கலாமோ? அவர் நேத்துக்கு சேர்ச்சுக்கு வந்தாலும் வரலையாக்கா?
4: மெரியல் தங்கச்சி, நானும் அவரை நேத்து பார்க்கவே இல்லையே. நானும் அதை கேட்கணும் தான் நினைச்சேன். அவர் இந்த மாதத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை. சரி, நாம் ரெண்டு பேர் போயாவது கேட்டு பார்த்துட்டு வருவோமே. மெரியல் தங்கச்சி, மெரியல் தங்கச்சி, இந்த மரத்துக்கு பின்புறம் ஏதோ குரல் ஒன்று கேட்கிறதே.
2: ஆமா அக்கா, அது யாரோ ஒருத்தர் இருமுவது போல இருக்கிறது.
4: ஆமா ஆமா, வாருங்கள் போய் பார்ப்போம்.
2: வாருங்கள் வாருங்கள் போய் பார்ப்போம். அது ரோபின் என்ன தானே, அவருடன் கிறிஸ்தியாக்காவும் இருக்கிறார்களே.
4: ஆமா ஆமா மெரியல் தங்கச்சி.
5: வணக்கம் ரோபின், வணக்கம் கிறிஸ்டி. நீங்கள் இருவரும் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
4: ரோபின், உங்களை நான் மூன்று வாரங்களாக தேவாலயத்தில் காணவே இல்லையே. ஏன் நீங்கள் வரவில்லையா? உங்களுக்கு உடல் ஏதும் சுகவீனமா? உங்களுக்கு இருமல் போலயே.
6: ஆமா அக்கா, எனக்கு சற்று இருமல், என் கால் வேற அடிபட்டு விட்டது.
4: உங்கள் காலில் என்ன அடிபட்டு விட்டது?
6: அது வந்து
4: என்ன, அது வந்து என் தடுமாறுகிறீர்கள்.
3: கிறிஸ்டி, ரோபினுக்கு என்ன நடந்து விட்டது? நீங்களும் இங்கு இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ உரையாடி கொண்டிருந்தீர்கள் நாங்கள் வரும்போது. என்ன சம்பவம்?
7: அதை ஏக்கா கேட்குறீங்க? இவர் சேர்த்துக்கு வராம நீங்க போய் சிக்கடில இருந்து கால் கையை உடச்சுக்கிட்டு வந்துட்டாரு.
2: என்ன சர்ச்சுக்கு வருவதை விட உலக காரியம் அவ்வளவு முக்கியமோ? விளையாட்டெல்லாம் சாதாரணம் அண்ணா, நீங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்கணும்.
3: ஆமா ரோபின், மெரியல் தங்கச்சி சொல்றது சரிதானே. இந்த வாலிப நாள காலகட்டத்தில் நாம் அதிகப்படியாக தேவனை தான் தேடணும். நாம் மட்டும் இல்லை, நம்மளோட இருக்கிற அனைவரும். ஏரோபின், நீங்கள் வேதம் வாசிக்கவில்லையா? தாவீது சொல்றார் சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாம் தாவீதுக்கு. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. நாம் எங்கே போனாலும் தேவ சமூகத்துக்கு செல்வதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ரோபின், உங்களோட சம்பவத்தை கேட்கவும் தான், இந்த வாலிப காலத்தில் நீங்கள் விளையாடுவதற்காக சென்று தேவாலயத்தை புறக்கணிச்சிட்டிங்க. ஆனால் உங்களுடைய வயசில் தான் 3 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு அவர்கள் யாராவது தெரியுமா? நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை. தாவீது, சாமுவேல், சவுல், அவங்க 3 பேருக்கும் சிறு வயதில் தான் கத்தர் அவர்களோடு இடைப்பட்டார். முதல்ல நான் உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்கிறேனே, கேளுங்களே. இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா?
2: அக்கா, அது சாமுவேல் தானே?
3: வெரி குட், சரியாக சொன்னாய் மெரியல் குட்டி. இந்த சிறப்பிலை கூட தெரிந்திருக்கு ரோபின். நீங்கள் நான் சொல்கிற இந்த இதை கேட்டே ஆகணும். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா என்னும் ஒருவரிடம் செல்கிறாரு. அவர் போயிட்டு சொல்கிறாரு, நான் கத்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் ஈசாயும் அவர் குமாரரையும் சாமுவேல் அழைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஈசாய் குமாரத்தில் ஒருத்தனை தெரிந்து கொள்வேன், நீ போய் அவங்க ஒருத்தர் அபிஷேகம் பண்ண. அதுக்காகத்தான் சாமுவேல் வந்து இப்போ ஈசாயிட்ட பழி விருந்துக்கு வர சொல்லி பழியிட போற, பழி விருந்துக்கு உங்கள் குமாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஈசாயும் எல்லா குமாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் சாமுவேல் வந்து கத்தர் சொன்ன இவள் இல்லை இவள்லன்னு, இன்னும் உனக்கு குமாரன் எது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈசாய் சொல்கிறாரு, இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாம்பதிக்கு சொல்லி சொன்னார், அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அந்த தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? உங்களை மாதிரி இந்த சின்ன வயசு தான், ஆனால் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கத்தர் இவன்தான் என்று சொல்லி அவனை சாம்பேல் திக்கதசி வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா ரோபின், அவன் வந்து அந்த உங்களோட சின்ன வயசில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அது நேரம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்படி அவன் சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அவன் கோலியாத்தையே முறியடிக்கிறான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு எந்த நேரமும் இருந்தான். நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு. இந்த நாளும் இஸ்ரவேலை பார்த்து அந்த கோலியாத் வந்து நாக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த சம்பவம் இப்படி நடக்குது. இதை வந்து தாவீது கேள்விப்பட்டு சவுல் ராஜா எப்படி சொல்கிறாரு, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சவுல் ராஜாவும் கத்தர் உன்னோட கூட இருப்பா, நிற்போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பட்டயங்கள்லாம் எதுவும் எடுக்காம தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிருக்கிற 5 குலாங்களை எடுத்துக்கிட்டு அவன் அந்த கோலியாத் முன்னுக்கு போய் நிற்கிறாரு தாவீது. அந்த பெலிஸ்தன் கோலியை சுற்றி பார்த்து தாவீதை கண்ட உடனே சிரிச்சு, சிவந்த மேனியும் சுந்தரியமானவனே அப்படின்னு அசட்டி பண்ணுறாரு. தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நிந்தித்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகள் கத்தர் நாமத்தில் நிந்தித்து வருகிறேன்னு சொல்லி கூலாங்களை இழுத்தடிச்சாரு. அப்பயே அந்த கோலியாத் இறந்து போயிட்டான்.
4: இந்த சிறு வயதிலே இந்த வாலிப பிரயாணத்திலே தாவீதோடு தேவன் இடைப்பட்டு வந்தான். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கே தாவீது ராஜாவானான். ஜனங்களும் அவர்களை சிநேகித்தார்கள். பார்த்தீங்களா ரொபின், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தனால்தான் இவ்வளோ பெரிய அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவன் உத்தமனா தன் சகோதரி பார்க்கிலும் ஆடுகளை மேய்த்துக்கிருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ இருந்தனால்தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்.
3: அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சாமுவேல் தீர்க்கதர்சி சொன்னேனே, அவர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா, அவன் சிறிய வயது முதல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான், அந்த சிறிய வயதில் தான் கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடலை, கர்த்தர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, பார்த்தீங்கன்னா தேவன் சிறு வயதில் சாமுவேலையே நோக்கி கூப்பிட்றார். அப்படின்னா அவன் எவ்வளோ உத்தமனாக இருந்திருப்பான். அவன் தேவ சமூகத்தில் தான் சிறு வயது முதல் இருந்தான். அதனால தான் இஸ்ரவேலே அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் சவுல் வந்து காணாம போன கழுதைகளை தேட தன் வேலைக்காரெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த கழுதையை தேட போனான். அந்த நேரத்தில் தான் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா சவுல் அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் சாமுவேல் தாவீது மாதிரி சவுல் இல்லை. சவுல் வந்து கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவசத்துக்கு புறம்பாக இருந்தனால அவனுக்கு அந்த ராஜபாரமே இல்லாமல் என்ன நான் சொல்ல வரேன்னா, கர்த்தர் சவுல்ட்ட சுவார அமிலேக்கிற கொன்னுட்டு அவற்றையும் அடித்துட்டு சங்கரிச்சுட்டு வானா. ஆனால் சவுல் அப்படி செய்யாமல் ஆடு மாடுகளையும் கொளுத்து கன்றுகளையும் ராஜாவையும் வைத்து விட்டு வந்துடுவார். அதனால் ராஜபாரம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அது வந்து கீழ்ப்படியில, தேவனுக்கு வந்து கீழ்ப்படியில. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிங்க நடந்தான். இதுலேருந்து என்னென்னா, தாவீது சவுலை முன்முறமாக நீங்கள் வச்சுக்கோங்க ரொபின். ஏன்னா அவங்க சிறு வயதுலேருந்து தேவனுக்கு உத்தமாக இருந்ததுனால தான் தேவனிடம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6:33 சொல்லுதே ரொபின். நீங்கள் இனி தேவாலயத்தை புறக்கணிச்சுட்டு அரிசித்த ஓய்வினால் குளச்சலாக்காதபடி தேவாலயத்துக்கு வர வேண்டும். மனிதர்களை நாம் எப்போதும் சுய புத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்விப்படுத்துவார். அரிசித்த ஓய்வு நாளை குளச்சலாக்காதபடி வாலிபர்களோ பெரியோர்களோ யாரோ இருந்தாலும் காரியங்களிலும் கத்தரின் காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தாவீது சவுல் போல் நாமும் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் தாவீது சாமுவேல் போல் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் சவுல் போல் தாழ்த்தப்படுவோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரோபின், கத்தரை சேவிக்கவும் கத்தரி நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நிய புத்தர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பொழுது கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவளுடைய சர்வாங்க தகனங்களும் அவளுடைய பலிகளும் என் பலிப்பத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்காதபடி ஆசிரியத்து ஒரு பொழப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான். ஆகையால் ரோபின், நீங்கள் இனி இந்த வாலிப நாட்களில் ஓய்வு நாளை குளைச்சலாக்காதபடி அனைத்து காரியங்களையும் விட்டு தேவாலயத்துக்கு முதலில் செல்லுங்க. இந்த காரியம் அனைவருக்கும் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும், உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள்.
6: சரியாக்கா, நான் இனிமே இப்போ செய்யாமல் தேவாலயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தக்கா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிக்கட்டும். அதேபடி நான் நீ தேவன் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்.
3: சரி ரோபின், எனக்கும் நேரம் ஆகிடுச்சு. கிறிஸ்டியும் மெரியலும் கூட இருக்காங்க, அவங்களோட நானும் சென்று வருகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம்.
8: கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் வல்லமேல்கள் வானொலி உறவுகளுக்கு என் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே இலங்கையின் மத்திய மலைநாட்டின் உரளியா பிரதேசத்திலிருந்து உள்ள அன்பு சகோதரன் பிலிப் என்னோடு இணைந்து அருமையான சோதரி ஸ்ரீலா இன்னுமாக சிறுவர் பொங்கா குழுவினர் உங்களை அன்போடு வாழ்த்தி வழிவேற்கின்றார்கள். என் அருமை சோதரன் வின்சன் அவருடைய கரங்களோடு கடந்த பல வருடங்களாக இந்த வானிலைக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அவருடைய சித்தமே ஒரு வலைப்பின்னலுக்குள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் சற்றே சறுக்கின்ற போது, சற்றே தளர்ந்து போகின்ற போது எங்களுக்கு புடமூட்டி தேவ சிந்தையிலே எங்களை மீண்டுமாக இணைத்து கொண்டு கடந்து செல்ல, உலகமெங்கிலும் வியாபித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் மூலமாக ஒரு சிறு காரியத்தை அங்கே வானொலியினூடாக காற்றலையில் ஊடாக உங்கள் மத்தியிலே கொண்டு வர இந்த வானொலி உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நம்மளை என்னை திறம் தாழ்த்தி கத்துடைய சமூகத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வானொலியை கத்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். பல வருடங்கள் இந்த பிரயாணங்களிலே இணைந்திருக்கின்ற எங்களோடு நீங்களும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை அவ்வப்போது எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில் இதை நாம் வானொலிக்குள்ளே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல ஆலோசனைகளையும் உறுதுணையாகவும் அதற்கு உதவியாகவும் இருக்கேன். அருமை சோதரன் தவராஜா அவரையும் உடைய குடும்பங்களை நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கின்றீர்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். பெரியவர்கள் மாத்திரமும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சிறுவர்கள் நூடாக தேவன் பேசுகிறார் என்பதை நம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுவர் நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண சிறுவன் சாமுவேலின் நூடாக இஸ்ரேல் யூதர்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே அன்று ஒரு திக்கு தசையாக அவனை வைத்து எலி என்கின்ற மனுஷனுக்கும் அந்த ஊழியங்களுக்கும் தேவன் ஒரு எச்சரிப்பை, நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் அல்லவா. நாகமான் என்கின்ற அந்த படைத்தளபதியினுடைய சர்வத்தில் இருக்கின்ற அந்த குஷ்டரோகத்தை நீக்க ஒரு சிறுமியை தேவன் பாவித்தார் அல்லவா. இன்றும் கூட அவ்விதமாகவே நம் மத்தியிலே இருக்கின்ற சோர்வுகள், வேதனைகள், துக்கங்கள், சற்றே தளவுகளுக்கு மத்தியிலும் கூட நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளே நினைப்பூட்டி கொண்டு செல்ல நம்மோடு இருக்கின்ற அருமையான சிறுவர்கள் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றும் கூட முதலில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க, சோர்வுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, விளையாட்டுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, பெட்டி பேச்சுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி இருக்கின்றோம். வேலை பழுக்கள் நிமித்தமாக தேவனையும் மறந்தவர்களாக இருக்கின்றோம். இதை ஆதாரமாக கொண்டு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே பெரியவர்களாகிய நமக்கும் கூட எதை எதை எப்போது செய்து தேவசம் எதை எதை எப்போது செய்ய வேண்டும், தேவனுக்கான முதலிடத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உரையாடல் மூலமாக நாம் அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எம்மை கர்த்தருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய இந்த நிகழ்ச்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கின்ற சோர் வின்சனையும் சோரிஸ்ட் ஜெசிந்தா அவர்களையும் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வத்தோடு எங்களை வாழ்த்தி எங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை இந்த விடைபெறுவதற்கு முன்பாக முதலில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் அவரை நம்பி வாழ்கின்ற தேசங்களில் இருக்கிற இடப்புகளிலே கர்த்தருக்குள் நாங்கள் வாழ கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரத்திலே அருமை சோதரர் வின்சன் அவர்களோடு வல்லமைகள் வானொலியிலே சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி கர்த்தர் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சோதரன் பிலிப்.
9: ஆமேன். நன்றி பாஸ்டர் பிலிப். இலங்கை நிவர்டியா இருந்து எங்களோடு இணைந்து இந்த அருமையான சிறுவர் பூங்காவை இணைத்து வழங்கினீர்கள். பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
10: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
11: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
9: நேரம் கலையத்திலே 11:22 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வர இருக்கிறது இசை முதம் சிறப்பு நேரலை பாடல் நிகழ்ச்சி. சரியாக 12 ஆரம்பமாயிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாக அழைக்கலாம். அழைத்து பாடல் விருப்ப பாடலை அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற இசை வழங்கிக் கொண்டிருக்கிறவர்களிடமே நீங்கள் கூறலாம். அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 6437338 5596.

0: டானி
1: அங்கிள்
0: நல்லா இருக்குது, குட் செட்டப்.
1: ஓகே,
0: டோன்ட் சேஞ்ச் எனிதிங்.
1: ஓகே அங்கிள்,
0: கீப் இட் அப். நான் சரியா இன்னும் ஒரு 8 நிமிடம் இருக்கு, ஸ்டாண்ட் பைல இருங்க, ஒன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே ஓகே.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசை முதன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி, இது ஒரு லைஃப் நேரடி நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் கூட ஒரு அருமையான இன்னி சேவைகளை அன்றைய நாமத்தை மோகப்படுத்தி அவருடைய வார்த்தைகள் அடங்கின பாடல்களில் உலகெங்கும் அறிவிக்க இன்றையும் கூட எமது இசைக்குழுவினர் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அருமையான சௌரி ஈவ்லின், சௌரன் டேனி, இவர்களை நாங்கள் சந்திக்கலாம், வாருங்கள். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கும் அங்கிள், ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேனி முழுக்க காவ பண்ண கூடாது, ஹாஃப் ஹாஃப்.
2: ஓகே,
0: இன்னும் பாங்க கிட்ட தெரியல கூட முகம். இன்னும் இன்னும் ஓகே ஓகே, இன்னொரு கொஞ்சம் ஓகே. மிக மகிழ்ச்சி, மீண்டுமாக கோயம்புத்தூரில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அருமையான சௌரி ஈவிலின், சௌரன் டேனி, இசையமைப்பாளர் காத்திருக்கிறார். இன்றைய நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக நல்ல அருமையான விருப்பு பாடல்களை கர்த்தருக்கு மகிமையாக பாட இசைக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பதாக நாங்கள் சிறிய ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை கர்த்தருக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமுறை இந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் ஆரம்பம் முதல் இறுதி வரை உமது கரம், உமது பிரசன்னம் அங்கும் இங்கும் இருக்கட்டும் தகப்பனே. எங்களுக்கெல்ல கர்த்தாவே, எங்களுக்கெல்ல உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. உண்மையே நாங்கள் உயர்த்துறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். அந்த பிள்ளைகளோட கரங்களில் உமது கர்த்தாவே பிரசன்னம் இருக்கட்டும். அவர்கள் பாடுகின்ற வாயில உமது பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா கன துதியும் மகமையும் உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். எப்படி
2: வன்மைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கீங்க போல இருக்காங்க?
0: ஆமா, கொஞ்சம் ரீகவர் பண்ணிக்கிட்டிருக்கேன். ஜெசிந்தா இன்னும் ரீகவர் பண்ணல, ஸ்டில் சி சிக். இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக அநேக மக்கள் ஜெபித்தார்கள், அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒரு 1 week பிரேக் எடுத்துட்டீங்க, எப்படி இருந்தீங்க?
2: ஆமா அங்கிள், பிரேக் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஆயிடுச்சு. அதனால இந்த வீக் பிரேக் எடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது பிரயாசப்பட்டு ப்ரோக்ராம் தொடங்கணும்னு சொல்லி
0: சரி
2: பேசும்போது
0: கூட இங்கு நல்ல காலநிலையில இருக்கிறது. அதாவது 20 பாகை செல்சியஸாக நமது பட்டணம் இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அருமையான கத்தர் படைத்த நாள் அப்படி உங்களோட இடத்திலும் இருக்கும்போது நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன். சரி, முதல் பாடலாக பாடலே வழங்குங்கள். பின்புதாக அன்பு உறவுகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் பாடல் பதிவுகளை இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளுங்கள். யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும் அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் இணைந்து சார் ஈவிலினோட சார் டேனியோட பேசிக்கொள்ளலாம். 6473385569 இலக்கத்திலே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம், இது மக்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த விருப்ப பாடலை கேட்கிறீர்களோ அது அந்த தூரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நீண்டதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவி தருகின்றோம். கடந்த முறை நிகழ்ச்சியிலும் கூட அநேக உறவுகள் எங்களை புது புதுதாக வந்து ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். இன்றும் கூட அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொலைபேசியில, அதாவது வாட்ஸ்அப்பில் அழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வழிபாடுகளை நாங்கள் அழகாக செய்திருக்கிறோம். வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் வரலாம். டேனி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
2: இருக்கோம் அங்கிள், இருக்கோம்.
0: கேமரா பிளாக். ஓகே, இடைக்கிட நிப்பாடக்கூடாது. நீங்கள் ஒரு வினாடி நிப்பாடினாலும் பார்த்து கொண்டு மக்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வர்றோம். அப்படியான ஒரு நாட்களில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே ஓகே, ஆமாம், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஜங் பீப்புள். சரி, நிகழ்ச்சிகளை போகலாம். அடுத்து முதல் பாடலாக அருமையான சௌரி ஒரு பாடலே ஆண்டவருக்கு மகிமையாக காணிக்கா இந்த பாடலே படைக்க இருக்கிறார். பாடுங்களம்மா.
2: பாடிடலாம் அங்கிள்.

0: ஆமேன். உற்சாகமான ஒரு பாடலோடு ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பாடல் திரும்பி ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். டொரண்டோவிலிருந்து, இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை உண்மை ஆராதனை செய்கின்றோம்.
1: உங்களோட திருப்பி ரிட்டர்ன் வருது.
0: சரி, நான் பார்க்கணும்.
1: வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது.
0: இப்போ ஓகேயா இருக்கும்? ஓகேயா இருக்குதுல்ல? சரி, ஒரு இணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சௌரஜா
0: மொன்ட்ரியல் இருந்து. சௌரன், அதாவது கனடா மொன்ட்ரியல் இருந்து சௌரன் தவராஜா இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கள் தவராஜா.
2: பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள்.
3: பிரைஸ் லார்ட் அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எப்படி இருக்கீங்க அங்கிள்?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த நாள்ல உங்களோட பாட்டை கேட்க கொடுத்த கடை ஆண்டவருக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: அழைக்கலாம். அதாவது மொன்ட்ரியல் வாழ் மக்கள், நீங்கள் இலவச இணைப்பு உங்களுக்கு 514-447-7599, அதாவது 514-447-7599 என்ற இலவச இணைப்பில் நீங்கள் மொன்ட்ரியல்லிருந்து அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம். அதாவது பாடுகின்ற சௌரி ஈவிலினோட பேசலாம், டேனியோட பேசலாம், இசையமைக்கின்ற டேனியோடு. அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த இலக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிது காலமாக இந்த இலக்கம் வேலை செய்யாமல் இருந்தது, இப்போது அது வேலை செய்கிறது என்பதை இந்த இடத்துல சௌரன் தவராஜா நினைவுபடுத்தினார். நன்றி சௌரன் தவராஜா.
2: நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்றைக்கு நான் என்னுடைய விருப்ப பாடலாக தேவகுமாரா தேவகுமாரா அந்த பாடலை விரும்பி
0: கேட்கிறேன். இணைப்பு எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
4: பத்தருக்கு சோத்திரம்.
0: ஓ, மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க பெரிய அண்ணா?
4: இந்த நேரம் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
0: இல்ல, இந்த நீங்க இலவச இணைப்பில் இணைச்சிருக்கிறீங்க?
2: அதே
0: நம்பர்ல
2: வேலை
3: நன்றி
0: சோரன் தவராஜா, நன்றி. பெரிய உங்களோட விருப்ப பாடல் என்ன?
3: கண்டிப்பா பாடுறேன் அங்கிள்,
4: கட்டாயம். இது நாலு
0: வரி, ரெண்டு ஸ்டாண்ட்ஸ்.
3: நாலு ஸ்டாண்ட்ஸாவும் பாடணுமா?
0: இல்ல, அவர் நாலு வரி ரெண்டு சொன்னார். முதல் சரணத்துல நாலு வரி.
3: ஆமா,
0: ரெண்டு சரணம் பாடிருங்க. நேரம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டாம் மேடம்.
3: கண்டிப்பா. அப்படிலாம் சொல்ல வேண்டாம், நிறைய முழு பாடலும் பாடி முழு ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை
0: இல்லாமா.
3: ரொம்ப நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: ஆமா, விருப்ப பாடலை தெரிவித்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச இணைப்பை நீங்கள் மறந்துடாங்க. மொன்ட்ரியல் வாழ் மக்களுக்காக இந்த இணைப்பை கொடுத்துருக்கின்றோம். 514-447-7599 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்தால் எங்களோடு இணைந்து, மாத்திரமல்ல கோயம்புத்தூரில் இருந்து இசையமைத்துக் கொண்டிருக்க இசையமைப்பாளர்களை நீங்கள் அவர்களோடும் பேசி உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே இன்டர்நேஷனல் லிசனர் சர்வதேச நமது அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம். அழைத்தவர்கள் பேசுங்கள், அது ஒரு உற்சாகமாக இருக்கு. நீங்கள் பாடல் பதிவு செய்வது நல்லதுதான், பரவாயில்லை. இருந்தாலும் ஒரு நிமிடம் எடுத்து நீங்கள் அந்த இலக்கத்தில் அழைத்து அவர்களோடு பேசினால் அந்த நிகழ்ச்சி இன்னும் மெருகூட்டப்படும். அது மாத்திரமல்ல நீங்கள் பேசும்போது அல்லது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் போது எந்த நாடு எந்த சிட்டியிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் தெரிவித்தால் அது அவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி, அடுத்த பாடல் விருப்ப பாடலுக்கு செல்லலாம். யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
3: தவராஜ் அங்கிள் ஒரு பாடல பாடிடலாம் அங்கிள்.
0: சரி,
3: தேவகுமாரா தேவகுமாரா அவங்களுக்காக பாடிடுவோம்.
0: ஓகே, பாடிடுவோம். சோரன் தவராஜா கனடா மோன்ட்ரியல் இருந்து இந்த விருப்ப பாடலை கேட்டிருந்தார்.

0: ஆமேன். அருமையான ஒரு பாடல். சிறப்பாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தீர்கள். சோரன் தவராஜா கனடா மொன்றியிலிருந்து பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தொடர்ந்து அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடலை நாங்கள் நீங்கள் பாட நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: பெரியண்ணாங்கிற்காக பாடிடலாம்.
0: பெரியண்ணாவுக்காக பாடி.
1: ஓகே, அவங்க பாடல பாடி.
0: பெரியண்ணாவுக்கு அடுத்தது சௌரி மேரி டொரண்டோலேருந்து கேட்ட பாடலே பாடிருங்க. சொன்ன உங்களுக்கு
1: என்ன
0: பாடல் கேட்டிருந்தார்கள்? சரி, நான் அடுத்த முறை சொல்றேன், பாடுங்க.
1: ஓகே.

0: பெரியண்ணாவின் விருப்ப பாடல். கனடா ஒன்றியிலிருந்து சோரன் பெரியண்ணா இந்த விருப்ப பாடலை பாடும்படி கேட்டிருந்தார்கள். அன்னுடைய நாமம் மயம்பெற்றது. இந்த பாடலை மிக சிறப்பாக அழகாக சோர் ஈவின் பாடியிருந்தார். அதுக்கு இனிமையான வின்சை கொடுத்திருந்தார் சோரன் டேனி. தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக்கில் பல பாடல்கள் பதிவாயிருக்கின்றன. அது மாத்திரம் நான் இன்னொரு பாடலை தெரிவிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சௌரி மேரி தொடர்ந்தவரிலிருந்து இந்த பாடலை கேட்டுக்கிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உண்மை ஆராதனை செய்கிறோம்.
1: தெரியல
0: அவங்க எப்பொழுதுமே 1, 2, 3, 2 போனா தான் இந்த பாடல் அவங்களோட விருப்ப பாடல் வேறும். நாங்கள் திரும்பமாக நான் அறிவிக்கிறேன் இன்னொரு பாடலை தெரிவு செய்யும்படி.
1: ஆமா அங்கிள், வேற ஒரு பாடல் அவங்க கேட்பாங்க நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பாடுறேன் அவங்களுக்காக. கோச்சிக்காதீங்க சிஸ்டர், இது ஒரு பாடல், வேற பாடல் ஒன்று தெரியும் சொல் செய்து கொடுக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஆமா, அவங்க திரும்ப ஒரு பாடலை எங்களுக்கு தெரிவு செய்து அனுப்புவார்கள். அடுத்த யாருடைய பாடல்
1: அங்கிள்? யூடியூப்ல கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: அது மாத்திரம் இல்ல, புதிதாக யூடியூப்ல ஒரு சௌரன் இலங்கையில இருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் புஷ்பராஜா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சௌரன் புஷ்பராஜா, நீங்கள் இலங்கையில் எந்த பகுதியிலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவிங்கள். அது மாத்திரமில்லை, நீங்களும் ஒரு விருப்ப பாடலை யூடியூப்ல பதிவு செய்யலாம். அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக யூடியூப்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறார். யார் கேட்டுக்கிறார்கள்? சௌரன் கனகரத்னம்,
1: கிறிஸ்டபர் கனகரத்னம்.
0: கிறிஸ்டபர் கனகரத்னம் அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்களுடைய நிகழ்ச்சி, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். இது மக்களுடைய நிகழ்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அறியாத மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நேரலையாக நாங்கள் தமிழ்நாடு கோயம்புத்தூரிலிருந்து இசையமைப்பாளர்களை இணைத்து கனடிய மண்ணோடு இணைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம். இது இன்டர்நேஷனலாக பல நாடுகளிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். சர்வதேச நாடுகளிலிருந்து பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய பாடல் தெரிவுகளை பதிவு செய்யலாம். அதற்கான பல வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ங்கள். இந்த நிகழ்ச்சி முற்று முழுவதாக அன்றைய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே. எந்த விதமான டினாமினேஷனுடைய நிகழ்ச்சி இல்லை. இது முற்று முழுதாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மையப்படுத்துகின்ற நல்ல செய்தியை பாடல் மூலமாக நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு நேரலை நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களுக்காக பாடலாம்.
0: ஆமாம், நீங்கள் பேசும்போது, சார் ஈவிலின் பேசும்போது நீங்கள் மைக்ரோஃபோனை கிட்ட வைங்க. எனக்கு தான் இங்கே கூட வேலையாக இருக்கிறது. உங்களோட குரல் மக்களுக்கு கேட்கும்.
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிளுக்காக இப்போ அந்த பாடலை பாடிடலாம் அங்கிள். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பாடல் அடுத்தடுத்து நான் பாடுறேன்.
0: இந்த இன்னொரு பாட்டை தெரிவித்து இருக்கிறார்கள் சௌரி மேரி. உமது அன்பு மறையவில்லை, உமது அன்பு மறையவில்லை, உயிரே உயிரே. இதுவும் ஒரு பழைய பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். இதெல்லாம் உங்களோட வானொலியில் நாங்கள் ஒளிபரப்புற பாடல்கள்.
1: வானொலியில வர பாடல் தெரியல. ஆமா அங்கிள், தெரியல, தயவு செய்து தவறாக நினைக்காம வேற ஒரு பாடல் இல்ல. தெரியல அங்கிள்,
0: அவங்க நிச்சயமாக
1: திரும்ப தெரியலன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு.
0: அவர்கள் நிச்சயமா இன்னொரு பாடல் தெரிவி அனுப்புவார்கள். காத்திருப்போம். உங்களோட இணைந்திருக்கிற சோரை மேரி, இப்பொழுது சோரன் கிறிஸ்தோபர் கனகரத்னம் அவர்களுடைய விருப்ப பாடல்
1: பாடிடுங்க.

0: நல்லொரு பாடல், அவனுடைய நாமம் மயம்பெற்றது. கிறிஸ்தோபர் கனர்டம் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடியிருந்தீர்கள். தேங்க்யூ, நன்றி. சோரி ஈவிலின் அண்ட் டேனி.
1: நன்றி அங்கிள்.
0: அடுத்த பாடலை பற்றி சொல்வதற்கு எங்களோடு இணைய இருக்கிறார்கள் மேரி. அவங்க பாடல் சொல்லுவாங்க அல்லது உங்களிடம் எந்த ஒரு பாடலை கேட்பார்கள் நான் நம்புறேன். சரி சௌரி மேரி. வணக்கம் சௌரி மேரி.
2: வணக்கம் சௌரன். வணக்கம் ஈவலின். எனக்கு நீங்கள் விரும்பின ஒரு பாடல், உங்களுக்கு ஏற்ற பாடல் உண்டு, எனக்காக பாடிவிடுங்க.
3: ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி, நீங்க கேட்ட ரெண்டு பாடலும் நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். நிஜமாவே எனக்கு அந்த பாடல் தெரியல.
2: அது பிரச்சனை இல்ல, முடியாட்டி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விருப்பமான தெரிஞ்ச பாடல் உண்டு, எனக்காக நீங்க பாடும்படியா கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையாக.
3: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாடல பாடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்.
0: நன்றி சார் மேரி. நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. அடுத்த விருப்ப பாடல் பேஸ்புக்ல பல பதிவுகள் வந்திருக்கின்றன, அதையே நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.
3: ஆமா அங்கிள், பாஸ்டர் ஆல்வின் ஜான் டேனியல் அவங்க
0: கழிச்சு
3: வந்திருக்காங்க. ரோஷன் வந்திருக்காங்க.
0: ரோஷன் வந்திருக்காங்களா? பாஸ்டர் ஆல்வின் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொள்கிறீர்கள். கனடிய மண்ணிலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யார் இணைந்திருக்கிறார்கள் பேஸ்புக்ல?
3: என் மம்மி வந்திருக்காங்க, அப்புறம் ஜோயல் வந்திருக்காங்க.
0: ஆமா ஜோயல் நீண்ட நாளே பிறகு.
3: ஆமா
0: ஜோயல் குவைத்தில இருந்து எங்களோட இணைந்திருக்கிறார். ஜோயல் வெல்கம் பேக்.
3: ஆமா அங்கிள், அவங்க அப்படியே ஒரு பிஸி ஷெட்யூல்ல ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஜோ. ஓகே
0: ஓகே,
3: எல்லாரோட பாடலும் பாடலாம். ஆமா
0: ஓகே. இன்னொரு விருப்ப பாடல் இப்பொழுது சௌரி குறித்து கொள்ளுங்கள், மறந்துடாதீர்கள். சிறிலங்கா கம்பளை நகரிலிருந்து, கம்பளை என்ற சிட்டியிலிருந்து சீதா என்பவர் ஒரு சீதா என்பவர் ஒரு பாடலே சௌரன் தவராஜா கூட கேட்டுக்கிறார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, பிக்ஸ் மன்னருடைய பாடல் குறித்துக் கொள்ளுங்கள்.
3: பாடிடலாம் அங்கிள் அவங்களுக்காக.
0: பாடிடலாமா? சரி, இன்றைய நாள் நம்ம ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற மக்களுடைய பாடல்களை நாங்கள் தவறு விடாமல் எடுத்து வர இருக்கிறோம். ஜோயல் எங்களோட மீண்டும் குவைத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஜோயல் கூட ஒரு பாடலை கேளுங்கள். ஜோயல் பாட்டு கேட்டால் ஈவிலிருந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஒரு கடினமான பாடலை கேட்கிறே ஒன்று. அப்படியா?
3: யார் அங்கிள்?
0: ஜோயல்.
3: இல்ல அப்படிலாம் இல்ல அங்கிள், அவங்க கேட்பாங்க. கடினமான பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான் கேட்பாங்க நினைக்கிறேன். தெரியல, பாத்துக்கலாம் அங்கிள்.
0: சரி,
3: தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான். உள்ளதை உள்ளதனும் இல்லாத இல்லாத என்றும் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு வேதாமம் கற்பித்திருக்கிறது இல்லையா?
3: ஆமா அங்கிள்.
0: ஆயிரக்கணக்கான பாடல் இருக்கின்றன. எல்லா பாடலும் ஒரு கீமன், அதாவது ஒரு மனிதரால் அவ்வளோத்தையுமே மெமரி பண்ணி வைத்திருக்க முடியாது. ஆனாலும் அநேகமாக 100-க்கு 90 விதமான பாடல்களை நீங்கள் உடனடியாக பாடுங்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு. இது மறக்க முடியாத உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள தான் வேணும்.
3: ஆமா, அதுக்கு ஆண்டவருக்கு தான் அங்கிள் நன்றி சொல்லுவோம்.
0: ஆமென் ஆமென். சரி, அடுத்த
3: ராகம் மறக்காம இருக்கு.
0: கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட்ட எல்லா கனம் துதியும் அவருக்கே கொடுக்கலாம். அவர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் மண்ணிலே புதைக்காமல் மீண்டுமாக கத்தற்கண்டு அர்ப்பணிக்கிறீர்கள். அதுதான் இதுல விசேடமான ஒரு செய்தி. சரி, அடுத்த யாருடைய பாடல்?
3: பாஸ்டர் ஆல்வின்காக பாடிடலாம்.
0: ஆமா, பாஸ்டருக்காக
3: பாடல் பாடிட்டு
0: இதோ பாடல் வருகிறது.

0: பாஸ்டர் அல்வினுக்காக இந்த பாடலை நீங்கள் பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி பாஸ்டர் அல்வின், எங்களோடு இணைந்து இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பாடலை, நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு மீண்டுமாக. அடுத்து ஃபேஸ்புக்கில் அருமையான உறவுகள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். பேபி இணைந்திருக்கிறார்கள். விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார். ஒரு பாடலே உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், நல்ல ஒரு பாடல். எபினேசரே என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, ஆனந்த துதி சத்தம், குளோரி விக்டோரியா,
1: ஆனந்த துதி,
0: அது உங்களுடைய அம்மா பாடலை விரும்பி கேட்டுக்கிறார்கள்.
1: அவங்க அப்பவே எனக்கு சொல்லிட்டாங்க, இப்ப திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க.
0: பாடிடுவோம். நீங்க
1: கண்டிப்பா அங்கிள்,
0: அம்மா என்ன மறந்துடுவீங்க சில நேரம். குடும்ப உறவுல நாங்க கொஞ்சம்
1: இல்ல இல்ல அங்கிள்
0: இன்னைக்கு வச்சிருவோம்.
1: அம்மா அப்பா வந்து இல்ல இல்ல அவங்க கடைசி வரைக்கும் பாப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. மத்தவங்களுக்காக முன்னால பாடிட்டு அவங்களுக்காக கடைசி பாடலன்னு விடுறதெல்லாம் இல்ல அங்கிள். அடுத்த பாடலுக்கு போயிடலாம்,
0: போயிருவோம்.
1: ஓகே, இவங்க சிஸ்டர் மேரி அவங்களுக்காக பாடிடலாம்.
0: அவங்களுக்காக உங்களுடைய தெரிவிலே சிஸ்டர் மேரிக்காக டொரண்டோல இருந்து கேட்ட சிஸ்டர் மேரிக்காக ஒரு பாடல் இதோ வருகிறது.
1: ஆமா அங்கிள்.

0: சாரி, இது சிஸ்டர் மேரிக்காக இல்ல.
1: அப்ப யாருக்கா?
0: அவங்க கேட்டிருந்த பாடல் அது.
1: யாருடைய பாடல்?
0: சிஸ்டர் சீதா அப்படின்னு சொல்லிருந்தீங்க.
1: ஆமா, சீதா இலங்கையில இருந்து. ஆமா, இலங்கை மலையம் இந்த இடம். அவங்க கம்பளை என்ற சிட்டியில இருந்து சீதா இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, அழகான பாடல். உண்மையில சீதாவை ஆட்கொண்ட இயேசு எங்களையும் ஆட்கொள்ளும்படி அழகாக நல்ல சிறப்பான ஒரு பாடல் தெரிவுகளை கொடுத்திருந்தார்கள். சீதா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இலங்கை தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த பாடலை கேட்டுக்கிறீர்கள். முடிந்த அளவுக்கு இந்த பாடலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லையோ நேரலையாக பார்க்கலாம். கனடிய மக்கள், நீங்கள் எமது தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எமது ஐபிடிவி தொலைக்காட்சி ரெண்டு சேனலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். அதாவது ஸ்டார் பாக்ஸ் சேனல் 12 என்பதில், மற்றும் ஈகிள் பாக்ஸ் சேனல் 991 என்ற சேனலில் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நேரலையாக போய்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவில் இவ்வளவு நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் டொரண்டோவிலிருந்து சபையிலிருந்து மக்கள் கலந்து கொள்வது மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்க வேண்டாம் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சியில் கர்த்தர் நாமத்தை எல்லோரும் இணைந்து உயர்த்துவோம், எங்களோடு இணைந்து செயல்பட வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்த யாருடைய பாடல் பாடினோமா? மேரி அவருடைய பாடல்.
0: ஆமா, இப்போ சிஸ்டர் மேரிக்காகவே பாடிடலாம் அங்கிள். அப்புறம் யூடியூப்ல வந்து பிரதர் ஆண்டனி தாஸ்
1: சென்னையை சேர்ந்த அருமையான சோரன், ரெண்டு பேரும் ஒரே பாடல் கேட்டிருக்கோம். அப்படியே
0: ஒரே பாடல் கேட்டிருக்கனால ரெண்டு பேருக்கும் ஒன்னா பாடிடுறேன் அங்கிள்.
1: யார் யாருக்கு?
0: ஆமா,
1: இருவருமே ஒரே பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார்கள், இவர்கள் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமா, சரி.
0: சுஜாக்கா வந்து சுஜாதா லாய்டா அவங்களும் வந்திருக்காங்க. அக்காவும் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி அது பாடிட்டேன், அதனால அவங்க வேற ஒரு பாடலை கேட்பாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: மேரிக்காக நான் ஒரு பாடல் பாடுறேன், அந்த பாடல் அவங்களுக்கு பிடிக்கும்
1: நினைக்கிறேன். நான் நம்புறேன், பாடுங்க. ஆண்டவருடைய பாட்டு தான் நிச்சயமாக பிடிக்கும். எல்லாமே நல்ல பாடல் தான். பாடுங்க சௌரி மேரிக்காக, அவர்களுக்காக சௌரி ஈவ்லின் வழங்குகின்ற ஒரு அருமையான பாடல் பார்ப்போமா?

0: சோரி மேரிக்காக இந்த பாடலே கொடுத்திருந்தீர்கள். ஒரு நல்ல ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல். நான் இந்த பாடலை இப்பதான் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் எனக்கு கேள்வி,
1: இது வந்து ஒரு கண் தெரியாத ஒரு பாஸ்டர், அவங்களும் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டரோட பொண்ணும் பாடியிருக்காங்க. பிரேஸ்லன்னு சொல்லி அந்த பாஸ்டர் பேரு பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், அவருக்கு கண்ணு தெரியாது. ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காங்க அங்கிள், ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு.
0: ஓ அப்படியா, நல்ல சிறப்பான பாடல். மேரி இணைந்திருக்கார்கள், சொல்லுங்க மேரி.
2: மிகவும் அதிசயமா இருந்தது பாடல். நான் ஒரு காலமும் கேட்டதாக இல்லை, ஆனபடியால் நல்ல ரசித்து ரசித்து கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவளினுக்கும் டேனிக்கும் நன்றி, பிரதர் உங்களுக்கு நன்றி. நல்ல பாடல், நல்ல பாடல்,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நல்ல பாடல், தேங்க்யூ. அருமையான பாடல். இந்த பாடலையும் கேட்ட மக்கள் அடிக்கடி விருப்ப பாடலா கேளுங்கள், அப்படிதான் எங்களுக்கு
1: ரொம்ப அருமையான வார்த்தைகள் அங்கிள், நல்ல வரிகள் உள்ள பாடல். அவர் ரெண்டு மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க, அது எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லிட்டு,
0: ஆமா பாஸ்டர் பெஞ்சமினுக்கு இந்த இடத்துல விசேடமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை அடிக்கடி பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உறவுகள், நீங்கள் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். அந்த ஊழியர் எவ்வளவு கருத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பாடல் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும் இல்லையா? சோரி மேரி,
2: என்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்த பாடலா இருந்தது.
0: ஆமா, யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. இன்னொரு மாதத்தால திரும்ப கேளுங்க.
1: பாடல் தெரியலன்னு சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு அர்த்தமுள்ள பாடல் பாடினாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லி ஒரு பாடல் பாடுறது, அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஏன்னா நான் பாடல் தெரியலன்னு சொன்னதுனால நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க.
0: ஆமா, அது மாத்திரமில்ல, சில உறவுகள் எங்களோட இணைந்திருந்தாலும் கூட விருப்ப பாடலே கேட்கறதுக்கு அவர்களுக்கு முடியாம இருக்குது. ஒருவேளை பாடல் அவர்களுக்கு எதை கேட்போம், என்னத்தை கேட்போம் என்ற ஒரு கேள்வி இருக்குமா இருந்தால், சௌரி எங்களுக்காக நீங்கள் தெரிவு செய்த ஒரு பாடலே பாடுங்கள் என்று நீங்கள் பதிவு செய்தாலே போதும். உங்களுக்காக ஒரு பாடல் அவர்கள் பாடுவார்கள் என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி சௌரி மேரி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, மிகவும் அருமை. ஆமென்,
0: ஆமென். சரி, அடுத்து யாருடைய பாடலுக்கு நாங்கள் செல்வோம்? அடுத்து யாருடைய பாடலை ஆயத்து வச்சிருக்கீர்கள்?
1: இலங்கையின்
0: ரோஷன் உங்களுக்காக இந்த பாடல் வருகிறது. பிரவீனையும் நீண்ட நாளாக காணவில்லை, அவர் ஒரு ஞாபகப்படுத்தி விடுதுங்க.
1: வருவாங்க அங்கிள் இனி வர நாட்கள்ல. ஓகே, இப்ப நான் ரோஷனுக்காக பாடிட்டு அடுத்து மம்மிக்காகவும் இன்னொரு பிரதருக்காக ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடல் பாடுறேன். இப்ப ரோஷனோட பாடலை பாடிட்டு வரேன் அங்கிள்.

0: ஆமென். அருமையான பாடல், விருப்ப பாடலாக ரொஷான் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌதரி. ரொஷான் அனைமாக நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கை மலையத்திலிருந்து தான் இணைந்திருக்கிறார். யாருடைய ஃப்ரெண்ட்? பிரவீனுடைய ஃப்ரெண்ட். அவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு லண்டன்லேருந்து சௌதரி கொன்சி ஒரு விருப்ப பாடலை கேட்டுக்கிறார்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல் சௌரி கொன்சி லண்டன்லேருந்து கேட்டுக்கிறார்கள். ஓகே. அதே நேரத்தில் நெதர்லாந்துலேருந்து நமது அருமை சௌரன் கிதியோன் ஒரு பாடலை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார். கேட்போமா? அவர் என்ன பாட்டு கேட்டுக்கிறான்?
1: ப்ரைஸ் லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். கலையத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், பாடலை பாடிக்கொண்டிருக்க சௌரி சேமிக்கிற சௌர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் வேலையில் நின்று தான் கேட்குறேன், அப்படி அவங்களோட கால் பண்ணி கதைக்கலாம், டக்குனு மெசேஜை போட்டு வர்றேன். உங்களுக்கு நான் ஒரு விருப்ப பாடலை தெரிவிக்கிறேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை பாடுங்க. என் நெஞ்சில் நிறைந்தவரே, என் நெஞ்சில் நிறைந்த அந்த ராகம் உங்களுக்கு சில நாள் தெரிஞ்சிருக்கும். என் நெஞ்சில் நிறைந்தவரே நேசரையே சுராஜா. ஓ, அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா தெரியுமென்னு சொன்னால் அந்த சௌரிய அந்த பாடலை பாடுங்க. இல்லாட்டா நான் வேறு ஏதாவது விருப்பப்படத்தாரன். ஏன்னா அந்த பாடல் மிகவும் விருப்பமான ஒரு பாடல். கனகாலம் அதை கேட்டு முடிந்தால் நீங்கள் அந்த பாடலை பாடுங்க. நன்றி.
0: நெஞ்சில் நிறைந்தவரே பாடிடுவீங்களா?
2: தெரியல அங்கிள், அதனால தான் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன் அங்கிள், தெரியாம.
0: நல்ல பாடல், மிக விருப்பத்தோடு சௌர் இந்த பாடலை கேட்டுக்கிறார்கள்.
2: ஆமா, என்ன பாடல் அங்கிள் அது? நெஞ்சில் நிறைந்தவர்.
0: நெஞ்சில் நிறைந்த அவர் ராகத்தையும் பாடி காட்டியிருந்தாரு.
2: இல்ல, எனக்கு அந்த பாடல் தெரியல அங்கிள்.
0: சரி, நான் கீதியோட கேட்டு அடுத்த முறை நிச்சயமா இந்த பாடலை பாடுறதுக்கு, அதாவது எப்ப என்ன பாடலன்னு சொல்லி அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த முறை கிதியோனுக்காக பாடலாம். இப்பொழுது என்ன செய்வது? கிதியோன் அவருக்கு நேரம் இல்லை, வேலை செய்திருக்கிறார், ஒரு டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அது முடியல. அவருக்காக பின்புதாக ஒரு பாடலை நீங்கள் உங்களோட விருப்ப பாடலாக கொடுங்கள்.
2: கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக பாடுறேன். அவங்களுக்காக இன்னொரு பாடலை நான் பாடுறேன். ஓகே. இப்போ பிரதர் அஞ்சனிதாஸ் அவங்களுக்காகவும் மம்மிக்காகவும் இந்த பாடலை பாடிடலாம். அங்கிள் ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
0: ஆமா, இருவருக்காக
2: அந்த பாடல் பாடிட்டு, ஆமா இருவருக்காகவும் பாடிடலாம். பாடிட்டு அப்புறம் வேற ஒரு இதுக்கு வரேன்.

0: இருவருக்குமாக சேர்த்து இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து யாருடைய பாடல்? கிதியோன் ஒரு உங்களுக்கு ஒலி செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார், கேட்போமா?
1: கேட்கலாம்.
2: ஓகே சௌரி, இந்த முறை இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கேளுங்க. அது யாருடைய பாடலை சௌரி? எசேக்கிய பிரான்சிஸினுடைய மச்சான், அதாவது சகோதரனுடைய கணவருடைய பேர் எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வருது இல்லை. சகோதரி எசேக்கிய பிரான்சிஸ் இந்தியாவில் ஒளியும் அவருடைய சகோதரனுடைய கணவர், அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறார். இந்த நெஞ்சில் நிறைந்தவர் மற்றது வேறு கன பாடலில் பாடியிருக்கிறார், அதில் ஒரு பாடலான். ஓகே, அடுத்த முறை இந்த பாடலை நீங்கள் முடிஞ்சால் அதை சொல்லிக்கொடுங்க, நீங்கள் அதை கேட்டு அதை பாடுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க. ஓகே.
0: ஆமாம், அவரும் உங்களுடைய விருப்ப பாடலுடைய தனக்காக பாடும்படி கேட்டிருக்கிறார்கள். சௌரன் கிதியோ நெதர்லாந்திலிருந்து நிச்சயமாக அடுத்த முறை அந்த பாடல், அவர் கேட்ட பாடல் பாடப்படும்.
1: கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக பாடுறேன். ஆமாம், இங்கே இருக்கிற ஊழியக்காரர் அவரை தெரியும், எசேக்கியா பிரான்சிஸ்.
0: அநேக பாடலை பாடினாலும்
1: ஆமாம்
0: பல பேர், குறிப்பாக பெயர்களை குறிப்பிடுவதில்லை, காரணம் எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நிச்சயமாக அடுத்த முறை அவர்களுடைய இசைக்கில் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த உறவினர் பாடின பாடலை பாடுங்கள். அவனுடைய நாமம் உண்டை மகிமைப்பட்டும். சரி, அடுத்த யாருடைய பாடல்?
1: சிஸ்டர் கான்சி அவங்களுக்காக அங்கிள் அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: ஆமா, லண்டன்ல இருந்து சோரி கான்சி அவர்கள்,
1: லண்டன்ல இருந்து.
0: சந்தோஷம் பொங்குது, யாருக்கு பொங்குது?
1: அங்கிள்,
0: எல்லோருக்கும் பொங்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இந்த நிகழ்ச்சியில
1: கொஞ்சம் இந்த இந்தியால எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா இருக்கு.
0: கம்மியா இருக்கு.
1: நேத்து ஒரு ஃளைட் கிராஷ். ஆமா
0: ஆமா,
1: நேத்து ஒரு ஃளைட் கிராஷ் ஆயிடுச்சு.
0: ஆமா, மிகவும் ஒரு துக்கமான சம்பவம். அதுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த மக்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக அது இடம்பெற்றது. உண்மையில் அது சில நேரம் மறக்கவே முடியாமல் இருக்கிறது. இதுதான் இந்த இடத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். மீண்டுமாக அந்த இழப்பின் கவலையால் இருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் ஒரு நிமிடம் உண்டாலும் எங்களை வீட்டு ஜபங்களில் ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்களும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யாருடைய பாடல்?
1: ஆமா, சிஸ்டர் கான்சிக்காக பாடிடலாம் அங்கிள்.
0: ஆமா,
1: சந்தோஷம் பொங்குது.
0: சந்தோஷம் பொங்குது. கொன்சிக்கு லண்டன்ல மிக மகிழ்ச்சியாக சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சந்தோஷமாக நாங்கள் வாழ்த்தி பாடல்களை பாடலாம். பாடுங்கள் கொன்சியுடைய விருப்ப பாடல்.
1: ஓகே, பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை சாரி குன்சி அவர்கள் லண்டன் இருந்து கேட்டிருந்தார்கள். அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கேட்டு சந்தோஷத்தில் பொங்கினதாக மெசேஜ் போட்டுருக்காங்க.
1: இல்லை, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள், நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா பாடினேன். ஏன்னா இந்த பாடல் இப்ப இங்க யாருமே பாடுறது இல்லை அங்கிள்.
0: ஆமா, இது
1: பழைய பாடல்கள் நிறைய,
0: பழைய பாடல் சபையில்,
1: பழைய பாடல்
0: சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாடல் மிகவும் உற்சாகமாக பாடுவார். இப்ப பாடுறதுக்கு பாட விட்டா தானே, இப்ப சோசியல் மீடியால எல்லாமே புது புது பாடல்கள் ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கிறது. அதனால சபையிலும்
1: நிறைய பாடல்
0: காலத்துக்கேற்ற மாறிக்கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதனுடைய நாங்கள் பழையவர்களை மறக்கக்கூடாது, அதற்கு மிகவும் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். சோரி கொன்சி லண்டன்லேருந்து மீண்டுமாக எங்களை ஆண்டவருக்குள்ள மிக அற்புதமாக பாடல் மூலமாக வழி நடத்திருக்கார். வாழ்த்துக்கள் சகோதரி.
1: அடுத்த சிஸ்டர் கான்சிக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து ஃபேபி ஷேரனுக்காக பாடிடலாம்.
0: ஃபேபிக்காக,
1: ஃபேபி ஷேரன் வந்து, ஆமா ஃபேஸ்புக்ல இருக்காங்க. ஃபேபி ஷேரன்,
0: நான் நினைச்ச ஃபேபிய மறந்துட்டீங்களா? இருக்காங்க ஃபேபி சார்.
1: இல்ல இல்ல, மறக்கல. நான் அடுத்தடுத்து அப்படியே வந்து இதுல ஒரு பாடல், யூடியூப்ல ஒரு பாடல், அப்படி மாறி மாறி பாடிட்டு வரேன். அதனால யாரையும் மறக்கல, பாடிடலாம்.
0: பாடிடுவோமா?
1: பாடிடலாம் அங்கிள், ஃபேபி ஷேரனோட பாடல.

0: அருமையான பாட்டு, நல்ல பாடல், நல்ல மெலடி, நல்ல கருத்து நிறைந்த வார்த்தைகள், ஆசீர்வாதமாக இருந்தது.
1: அருமையான ஒரு பாடல் அது. ஆமாம்
0: ஆமாம். எல்லாருடைய பாடலும் பாடி முடித்து விட்டீர்களா?
1: இல்லை அங்கிள், இன்னும் ஒரு பாடல் இருக்கு. பிரதர் கான், இல்லை கிடியனுக்காக ஒரு பாட்டு பாடணும்.
0: ஆமாம்.
1: அப்புறம் இன்னொரு பாடல்
0: கிதியனுக்காக நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பாடல்.
1: அவங்களுக்கு பிரதர் கிடியனுக்கு ஒரு பாடலும், சுஜாதா லாய்ட் அக்கா வந்து யூடியூப்ல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களோட பாடல் ஒன்றும் பாடணும். ரெண்டு பாடல் இருக்கு, வேற யாரும் இப்போதைக்கே லைன்ல வரல, அதனால இருக்க அந்த பாடலை பாடுவோம். அதுக்குள்ள வேற யாரும் வராங்களான்னு பார்க்கலாம்.
0: சரி, பார்க்கலாம்.
1: ஓகே.

0: சென்னையிலிருந்து சோழன் ஆண்டனி இன்னும் ஒரு பாடலில் கேட்கணும் என்று ஆவலோடு இருக்கிறார். ஆனால் பாடலை எழுதவில்லை. கூடிய விரைவில் பாடுவார், அதாவது ஒரு பாடலை தெரிவிப்பார் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஆண்டனி. அதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம். யாருடைய பாடல்? சுஜாதா அவருடைய.
1: சுஜாதா, ஆமா அங்கிள், அவங்க என்னையே நீ துதி செய்வாய் அந்த பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த பாடல் பாடலாம். ஓகே.
0: யூடியூப்ல இன்னொரு பாடல் தெரிவு இருக்கிறதா? யூடியூப்ல
1: இல்ல அங்கிள், ஆண்டனிதாஸ் பிரதர் தான் மேலும் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, இன்னொரு பாட்டு கேட்டிருக்காரு.
0: கண்டன கல்லூரியின் காட்சி, என்ன கல்லூரியின் காட்சி? கண்ணில் உதிரம் சந்தேக
1: கண்டன கல்வாரியின் காட்சி நினைக்கிறேன் அங்கிள், ஆனா அந்த பாட்டு எனக்கு தெரியல.
0: தெரியலையா?
1: ஆமா, கண்டேன் கல்வாரியின் காட்சி நினைக்கிறேன்.
0: அப்படித்தான்.
1: ஆமா, தெரியல அங்கிள், அந்த பாடல் வேற ஒரு பாடல் தெரியும்.
0: இன்னொரு பாடல் தெரிவு செய்யுங்கள் சௌரன் ஆண்டனி. அந்த பாடல் தெரியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு பாடலை உடனடியாக தெரிவு செய்ய முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் சுயத் அவர்களுடைய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.
1: பாடலாம் அங்கிள்.

0: அருமையான தெரிவு, பியூட்டிஃபுல் சாங், நல்ல மெலடி, அழகாக டேனி இசை அமைத்து வாசித்தார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ அங்கிள்.
0: சூப்பர், பியூட்டிஃபுல், நல்லா இருந்தது. மிக சௌரி, லண்டன்லேருந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி உண்மையில் உள்ளம் பொங்குது. அவரை துதித்து பாடும்போது கேட்கிறதுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை உள்ளத்திலே உயர்த்தி மகிழ்ச்சி கொடுக்கிறது. நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையில் மிகவும் நன்றியோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக பாடி கொண்டிருக்கிறீர்கள். இதோ இன்னொரு பாடலே கேட்டுக்கிறார்கள், வாக்கு மாறாத தேவன் நீரே, இளை என் குரலை கேட்டு என்ற ஒரு பாடலை சென்னையிலேருந்து ஆண்டனி அவர்கள் கேட்டுக்கிறார்கள்.
2: அங்கிள், அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு அங்கிள், நம்ம வானொலி பாடல்கள் நிறைய கேட்பார் போல இருக்கே.
0: இல்லை, இந்தியாவிலேருந்தும் இப்போ நிறைய வானொலியோடு இணைந்திருக்காரு சோர் ஆண்டனி. அவருடைய குடும்பமே இந்த நிகழ்ச்சியை மிகவும் மகிழ்வோடு வரவேற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்தவர் சோரன் ஆண்டனி.
2: ஓகே, ஆனால் ரொம்ப சாரி அங்கிள், எனக்கு இந்த பாடலும் தெரியல. ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கு பதில இல்ல, அதுவும் வாக்கு மாறாத தேவன் தான், அதனால வாக்கு மாறாத தேவன்லயே இன்னொரு வேற பாட்டு பாடிடலாமா அங்கிள்? இல்ல, அவர் இன்னொரு ஏதாச்சும்?
0: இல்ல இல்ல, வாக்கு மாறாத தேவன்ல நிறைய, வாக்கு மாறாத தேவன் என்ற பாடல் நிறைய இருக்கிறது, ஒரு சில பாடல் இருக்கிறது, அதுல ஒரு பாடலை பாடுங்கள்.
2: ஓகே அங்கிள், அதே மாதிரி வாக்கு மாறாத மாதிரியே ஒரு பாடலை பாடிடுறேன் அங்கிள். அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக கோச்சுக்க மாட்டார். அது நம்ம கத்தோடைய மகன் அல்லவா? இந்த இணையத்தில் நாங்கள் ஒரு சிறிய பிரேக் எடுக்க கேட்டிருக்கிறார் டேனி சிஸ்டத்தை பார்க்க போகிறான்னு சொல்லி. ஒன் மினிட் மட்டும் நாங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்போமா?
2: ஆமாம் அங்கிள், அதுக்குள்ளே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அங்கிள், அதுக்குள்ளே ஒரு சரி பண்ணிடுவாங்க.
0: அதுக்குள்ளே சரி பண்ணிடுவாங்களா? சரி சரி பண்ணுங்க. அவர் நேரடியாவே அழைச்சிருக்கார். நீங்க இடப்பில் இருக்கீங்களா?
2: நான் இருக்கேன் அங்கிள்.
0: நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர் ஆண்டனி. ஐயோ, என்ன நடந்தது?
2: நான் லைன்ல தான் இருக்கேன் அங்கிள், நான் லைன்ல தான் இருக்கேன்.
0: நீங்க லைன்ல இருக்கீங்களா? அப்படியே லைன்ல இருங்க, அவரை நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆண்டனியை சென்னையிலிருந்து நாங்கள் இணைத்துக் கொள்வோம். என்ன பாடல் அவர் சரியான பாடலை கேட்கும்படியாக. பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர் வின்சன்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நான் ஆண்டனி, ரோஷன் அப்பா, கனடாவில் படிச்சுட்டு இருந்தேன்.
0: தெரியும் தெரியும். என்ன உங்களோட மரம் கேளுமா? உங்களோட மனைவி கூட வருவாங்களா?
3: ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், கண்டேன் கல்வாரியின் காட்சி. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே என்ற பாடல். பரவாயில்ல, அது இப்போ வாக்கு மாறாத
2: கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா சரியா எனக்கு ராகம் பிடிப்பா.
3: வாக்கு மாறாத தேவ நீரே, ஏழை என் குரலை கேட்டு அன்போடு காத்து நடத்தும் நீசபாவி என்ற பாடுதான். அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாடல். நான் பழகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நான் பாடுறேன்.
3: ஓகே, சாரி. தேங்க் யூ சிஸ்டர், நோ ப்ராப்ளம்.
2: ஓகே,
0: நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி சோன் ஆண்டனி. ஆமாம், நேரடியாக வந்து பாடியும் காட்டிட்டார். டேனி ஓகேயா?
2: ஆமா அங்கிள்.
0: ஓகேயா?
2: சொல்லுங்க.
0: பேசுங்க. கேக்குது பேசுங்க.
3: இதுக்கு முன்னாடி பாருங்க பாடல் எவலின் சிஸ்டர் மதரோ நானும் ஒண்ணா கேட்டிருந்தோம், ஆனந்த துதி ஒளி கேட்கும்.
2: ஆமா ஆமா பிரதர்,
3: நல்லா இருந்தது சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தது.
2: Thank you, thank you.
0: ஓ அது கூட மகளா
2: பிரதர்? ஆமா இல்ல இல்ல என்னோட மம்மியும்
0: அவங்களோட மம்மி. ஓ ஓகே ஓகே.
2: ஆமா ஆமா
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள். பாடிடுவோமா?
2: பாடிலாம் அங்கிள்.

0: ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பாடல் விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்கள். நூரலியாவிலிருந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நானும் என் வீடும் அந்த பாடலை பாடும்படி கேட்டிருக்கிறார்கள்.
1: பாடிட்டேனே
0: அங்கே. பாடிட்டீங்களா?
1: ஆமாம்.
0: இல்லையே, நானும் என் வீடும் என்
1: அதுதான் பிரதர் ரோஷன் கேட்டிருந்த பாடல் அதுதான்.
0: இது ரூபேஷ் அம்மா கேட்டிருக்காங்க.
1: ஆமா, இது வந்து ரூபேஷ் அம்மா செல்லம் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அதே பாடல் தான் கேட்டிருந்தாங்க. நான் அந்த பாடல் பாடிட்டேன், என்ன திருப்பவும் பாடலாம்.
0: என்ன திருப்பவும் பாடுங்க. ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் மோர்,
1: ஒன்ஸ் மோர். ஓகே, பாடிடலாம். ஒன்றும் பாடுறது பிரச்சனை இல்லை, பாடிடலாம்.
0: ஸ்ரீலங்காவிலிருந்து அவர்கள் மிக ஆர்வத்தோடு நூரலியா இதிலிருந்து கேட்டுக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டுமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இது அவருடைய விருப்பு பாடலே. மீண்டுமாக இந்த பாடல் விருப்பு பாடலாக ஒலிக்கிறது.
1: ஓகே அங்கிள், பாடிடலாம். எபினேசரே அந்த பாடல், அதுதான் நினைக்கிறேன். ஓகே.

0: அருமையான பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலித்தது சகோதரன் ருபேஷ் அவர்களுக்காக இந்த பாடல். இளைஞர் நூரலி அவரிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சகோதரன் ருபேஷ். மீண்டுமாக நீங்கள் அடுத்த வாரமும் வந்து இணைந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைந்து வாருங்கள். அப்படிதான் உங்களுடைய பேர் எங்களுக்கும் சாரி ஈவிலினுக்கும் டேனிக்கும் பரிட்சயமாக இருக்கும் இல்லையா? வாழ்வி பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அது மாத்திரமே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்படுத்தும். மிக இது இந்த நிகழ்ச்சி ஒரு இலகுவான நிகழ்ச்சி அல்ல, இது டெக்னிக்கல் வாய்ஸ். நீங்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது இலகுவான ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய மக கிருபை இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இலகுவாக தந்திருக்கிறார். அதன்படியால் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி தொடர்ந்தும் முடிந்த அளவுக்கு இந்த பாடல் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தைகள் பாடல் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான வார்த்தைகள் பாடல் மூலமாக அவர்கள் உள்ளங்களிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறுதியாக வந்திருக்கிறோம். இறுதி பகுதிக்குள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தையை மிக சுருக்கமாக கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக இன்று இணைந்து கொண்ட அனைவருக்குமாக அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். அதோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நான் நம்புறேன், அப்படியா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருந்தாங்க, பழைய ஆட்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க. சில வேளை நான் பாடல் தெரியலன்னு சொல்றதுனால தயவா தவறா நினைச்சுக்க வேண்டாம். டியூன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே குழம்பிடும், அதனால தெரியாத பாடலை நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அதனால அதுக்கப்புறம்

0: நான் கத்துட்டேன் அடுத்த வாரத்தில் அப்படின்னு நான் பாடுறேன். ஓகே, தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏன்னா இது எங்களுடைய தாளந்தம், எங்களுடைய திறமைகளை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம். இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஒரு பாடலில் ஒரு வார்த்தை ஒரு வரிகள் வந்து ஆண்டவருக்கு தெரியாத யாராவது ஒருத்தர் அதை கேட்டாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் கிரியை செய்வாருன்ற ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனால யார் பாடலை கேட்டாலும் அவங்க ஆறுதல் அடைவாங்க. ஒருவேளை அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவங்க அந்த பாடலை கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா அது இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அங்கிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால எல்லா வாரங்களும் வரும். ஒரு சில வாரங்கள் தொழில்நுட்ப கோளாறு இல்லை ஏதோ ஒரு சில காரணங்களால தடைப்படுது. மற்றபடி நீங்கள் ரெகுலராக இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஒரு வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக வந்துருவோம் நாங்கள் எப்படி இருந்தாலும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராமை பாருங்கள். லைவாக பார்க்க முடியலன்னா கூட ரீட்டரில் கஷ்டம் ஆகும், நீங்கள் எப்போனாலும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அங்கிள் எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள், ப்ரோக்ராமை பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன் அங்கிள். தேங்க் யூ சோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அழகான வார்த்தைகள் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் அனுப்பில இருக்கீங்க?
2: நான் சிங்காயா.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு ஒரு பாட்டு, தகப்பனே தந்தையே கை நெஞ்சில விட மாட்டேன்.
1: தகப்பனே தந்தையே, அந்த நேரத்திலும் இந்த பாடலை பாடி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மனதுக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நல்ல அவருடைய ஆணி வாய்ந்த கரங்களால் தொட்டு சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நானும் கேட்கிறேன். இறுதி பாடலாம் இந்த பாடலை யசுந்தாவுக்காக அவருடைய விருப்பத்துக்காக பாடுங்கம்மா.
0: ஓ கண்டிப்பாக அங்கிள், ஆண்டிக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பாடலில் பாடுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல சுகத்தோடு தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வீங்க. அதனால் அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களில் நாங்கள் உங்களை நினைவு கூறுறோம் அங்கிள். கண்டிப்பாக ஆண்டிக்காக இந்த பாடலை பாடுறேன். ஓகே.

0: ஆமேன். மிக அருமையான ஒரு பாடல், ஜெசிந்தாவுக்காக விருப்ப பாடலாக இந்த பாடல் ஒலித்தது. உண்மையிலே சூழ்நிலைகள் எங்களுக்கு சில நேரங்களிலே இல்லை பல வேடைகளிலே பாதகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சூழ்நிலைகளை மாற்றி நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் தான் அவர் சொல்கிறார், என்னை விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள் என்று. அந்த விசுவாசத்தோடு நாங்களும் ஜெசிந்தாவை பயணிக்க கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தருவார் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருந்தோம். இந்த பாடலை விரும்பி கேட்ட ஜெசிந்தாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்களை இணைக்க இருக்கிறோம். உங்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கனடிய மண்ணிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பாராக.
1: நன்றி, நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: தொடர்ந்து இணைந்தீர்கள். ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் சிறிதாக மிக சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் அங்கு பதிவு செய்கிறது. ஆனபடியான நாங்கள் இரவும் போலமாக எங்களால் தியானிக்க ஏற்ற வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கிடைக்கிற நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் செவிகளையும் எங்கள் உள்ளங்களையும் திறந்து கொண்டு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வகையில் அருமையான ஊழியர்களோடு நடந்திருக்கிறார். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தருடைய கிருபையினால்.
0: ஆமென். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் பின்பதாக இந்த பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அல்ல இனிமேலும் கேட்க இருக்கின்ற நிகழ்ச்சியை கேட்டு அவனுடைய நாமத்தை மையப்படுத்த இருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் சிறிது கருத்தோடு ஜெபத்தையும் எடுத்து வரங்களை கூறிக்கொண்டு உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள்.
2: ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, டிவி சேனல் வழியாக எங்களோடு கூட இணைந்து இவ்வளவு நேரமாய் பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். அவர் வேத வசனத்திலே வாசிக்கிறோம், யோவான் 11:25-26 வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா உயிர்த்தெழுதலும், அவர்தான் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அவர் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் இருந்து வழிநடத்துகிறார். மனவாளனாகி அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இங்கே பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், கடைசி நாட்களிலே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் கலவரங்கள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த யோவான் 11:25-26 வாசிக்கிறது போல அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய்